0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபெஸ்ட் 2026. சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டீ அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் ஜூலை 4 சனிக்கிழமை காலை 11 முதல் இரவு 10 வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கு. Free admission, free parking. Kottu Fest 2026.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ethuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca.
3: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 முதல் June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவிழ்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர் மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
8: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

எட்டு மணி 22 நிமிடம் இஸ்தஃபம் வாழ்லையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டியில் தற்போது யுஎஸ்ஏ மற்றும் பாஸ்னியா இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விறுவிறுப்பான போட்டியில் 21 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் அமெரிக்கா 0 பாஸ்னியா 0 என்று போட்டி இன்னும் கோல் இல்லாமல் சமநிலையில் தொடர்கிறது. அமெரிக்கா தான் பாத்தீங்கன்னா இந்த பந்தை கட்டுப்பாட்டில் வைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. எனவே பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கே இந்த போட்டியில் சற்று அதிக வாய்ப்பு இருப்பதாக, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. ஆனால் பாஸ்னியா அணி வந்து எந்த நேரத்தில் எதிர்த்தாக்குதலை ஏற்படுத்தும் அணியாகவும் இருக்கலாம். எனவே இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி ரவுண்ட் ஆஃப் 16 ஏற்கனவே தகுதி பெற்றுள்ள பெல்ஜியத்தை எதிர்கொள்ளும். அதனால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தாக்குதலும் இந்த முக பாசஸும் வந்து முக்கியமான ஒரு போட்டியாகத்தான் இருக்கிறது யுஎஸ்ஏ அணிக்கும் பாஸ்னியா அணிக்கும். எனவே 22 நிமிடங்கள் முடிவிலும் எந்தவித கோல்ஸும் இல்லாமல் போட்டி சமநிலையில் போய் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் நாங்களும் உங்களுக்கான அப்டேட்ஸை வழங்கப் போகிறோம். கள நிலவரங்களையும் உடனுக்குடன் வழங்கப் போகிறோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவுடனான அமெரிக்க எல்லையில் பறிமுதல் செய்யப்படும் போதை மருந்துகள் ட்ரம்ப் தரப்புகள் கூறுவதற்கு முரணாக மிக சொற்ப அளவாகவே உள்ளமை தொடர்பில் அமெரிக்க காங்கிரஸ் சபை கேட்டறிந்துள்ளது. கனடிய எல்லையில் பறிமுதல் செய்யப்படும் போதை மருந்துகளின் அளவு பாரியளவு வீழ்ச்சியடைந்துள்ளதை பாராளுமன்ற எல்லை பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்க ஆணைக்குழுவிடம் எடுத்துக் கூறியுள்ளதாக அமெரிக்க எல்லை பாதுகாப்பு பிரிவின் பதில் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினரிடம் 35 கோடி ரூபாய்கள் பேரம் பேசிய குற்றச்சாட்டில் 6 திமுக உறுப்பினர்கள் கைதாகியுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரால் இந்த பேரம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் 12 தவேக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் போலீசார் நேரடியாக தெரிவித்துள்ளமை பரபரப்பாகியுள்ளது. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை திமுக கொண்டுவர உள்ளதாகவும் அதற்கு ஆதரவாக வாக்களிக்குமாறும் விலை பேசப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் 10 முதல் 50 கோடிகள் வரையில் திமுக விலை பேசப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் சாடியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக திமுக குற்றம் சாட்டி வரும் நிலையிலும் புதிய அரசு விரைவில் கவிழும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் கூறிவரும் நிலையிலும் திமுகவின் இந்த 35 கோடி ரூபாய்கள் பேரம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் ஒவ்வொரு குடிமகனும் தனது தாய்மொழியில் அரசுடன் தொடர்பு கொள்ளும் உரிமையை நடைமுறையில் கொண்டுவர வேண்டும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவிய யுத்தத்துக்கு மொழி பிரச்சினை ஒரு முக்கிய காரணமாக இருந்தது என சுட்டிக்காட்டிய அவர், அமைதியான இலங்கையை கட்டியெழுப்ப ஒவ்வொரு இனத்தினதும் மொழி உரிமைகள் உறுதிப்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
3: FM 102.7 ஈஸ்ட் FM.ca.

0: 8:37 ஈஸ்டர்ஃபம் வானிலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி ஒழித்து கொண்டிருக்கிறது. ஃபிஃபா உலகக்கிண போட்டி 2026 ரவுண்ட் ஆஃப் 32 இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு போட்டி தற்போது விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யுஎஸ்ஏ மற்றும் பாஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா நாடுகளுக்கிடையிலான அணிகளுக்கிடையிலான போட்டிதான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 37 முடிவடைந்த நிலையில் 0-0 என்ற ஸ்கோரின் படி கோல்கள் இல்லாமல் போட்டி சமநிலையிலேயே நகர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள், நாங்களும் உங்களுக்கான இந்த கள நிலவரங்கள் உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் ஈவினிங் ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் June 21 ஞாயிறு கொடியேற்றம் June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா July 2 வியாழன் வேட்டை திருவிழா July 3 வெள்ளி சப்பரம் July 4 சனி தேர் திருவிழா July 5 ஞாயிறு தீர்த்தம் July 6 திங்கள் பூங்காவனம் July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 34-11 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ 416-299-9955.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம் பூப்பனித நீராட்ட விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ் 4D நியூ டெல்லி டிரைவ் Unit 6 மாக்கம் 905-554-5890.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

8:45 மேஸ்டெஃபம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாத்தீங்கன்னா ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அமெரிக்கா மற்றும் பாஸ்னியா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 44வது நிமிடத்தில் அமெரிக்கா அவர்களுடைய முதலாவது கோலை அடித்திருக்கின்றார்கள். எனவே 1-0 என்ற அடிப்படையில் தற்போதைய நிலவரப்படி அமெரிக்கா அணி முன்னணி வகிக்கிறது.

8:47 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முதல் சொன்னது போலவே ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 தற்போது பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு போட்டி யுஎஸ்ஏ மற்றும் பாஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி. அதிலும் 44வது நிமிடத்தில் அமெரிக்க அணி அவர்களுடைய முதலாவது கோலை அடித்திருந்தார்கள். எனவே தற்போதைய நிலவரப்படி அமெரிக்க அணி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிதான் பெல்ஜியத்தை எதிர்கொள்ளும் ரவுண்ட் ஆஃப் 16. எனவே தற்போதைய நிலப்படி அமெரிக்கா முன்னணி வகித்துக் கொண்டிருக்கிறது. 47 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஃபீஃபா உலகின் போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ் எஃப்எம் 102.7.

8:53 எஸ்டிஎஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விஷயங்களை பார்க்கலாம். டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பின்பாகத்தில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் வாகன எரிபொருளின் விலை 2 சதத்தால் குறைவடையிருக்கிறது. காலநிலையை பார்த்தோம் என்றால் தற்போது வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், நுண்ணிலை 38 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 24 டிகிரி செல்சியஸ், நுண்ணிலை 32 இருக்கப் போகிறது. நாளை வியாழக்கிழமை காலை வேளையில் 26 டிகிரி செல்சியஸ், மதிய பொழுதில் 35 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 46 இருக்கப் போகிறது. மாலை வேளையில் 29 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 40, இரவு வேளையில் 23 டிகிரி செல்சியஸாகவும், உடல்நிலை 29 இருக்கப் போகிறது. நாளை மதிய வேளையிலிருந்து மாலை வேளை வரை இடியுடன் கூடிய மழைக்குரிய சாத்தியக்கூறுகளும் எதிர்கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஹீட் வார்னிங்கும் ஒரேஞ்ச் வார்னிங்காக சுற்றுச்சூழல் கனடா வழங்கியிருக்கிறது. அதுவும் அமலில் இருக்கிறது. நாளை தினமும் அதிகமான ஒரு வெப்பநிலையுடன் கூடிய காலநிலையாக இருக்கப் போகுது. மழையுடன் கூடிய காலநிலையும் இருக்கப் போகிறது. எனவே இரண்டும் சேர்ந்து ஒரு குழப்பமான ஒரு காலநிலை. எனவே எதற்கும் தயாராக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே நாங்கள் ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியின் நிலவரத்தையும் பார்த்திடலாம். யுஎஸ்ஏ மற்றும் பாஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா அணிகளுக்கிடையிலான போட்டியின் தற்போதைய நிலவரப்படி 53 நிமிடங்கள் 52 செகண்ட்கள் முடிவடைந்த நிலையில் 1-0 என்ற அடிப்படையில் யுஎஸ்ஏ 1 கோல்களை பெற்று இந்த போட்டியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி ரவுண்ட் ஆஃப் 16 பெல்ஜியத்தை எதிர்த்து ஆடும் என்றும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. எனவே இரண்டு அணிகளுக்கும் இந்த போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டியாக இருக்கிறது. 90 நிமிடங்கள் மற்றும் அதனுடன் வருகின்ற எக்ஸ்ட்ரா டைமில் எந்த போட்டி வெற்றி பெறும் என்று நாங்களும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போதைய நிலவரப்படி யுஎஸ்ஏ 1 கோல் பெற்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஃபீஃபாவில் இருக்கின்ற போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் எஸ்எஃப்எம் 102.7. 8:55 நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். எனவே இதுவரை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தினர்களுக்கும் நன்றிகளை கூறி இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம். நேர்களே.

0: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? வொர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
5: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன், எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: You're listening to East FM 102.7
1: CJRK.
2: Ducky!

listening to your favorite FM station, 102.7 East FM. Turn it up.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். ஆமட் தம்சீன், 437-860-7002, 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க். மார்னிங் சேர் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Samita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morningside and Shepherd Sandipil. Focus Educational Services.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7 வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபெஸ்ட் 2026 சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன் கரிகாலன் உணவகம் ஈழம் கிச்சன் ஃபியூஷன் பை டீ அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ் தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட் டான்சர்ஸ் தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம் கொத்து ஈட்டிங் காம்படிஷன் பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் ஜூலை 4 சனிக்கிழமை காலை 11 முதல் இரவு 10 வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்க Free admission, free parking. Kottu Fest 2026.
1: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205 வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4162 Some condition apply.
0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450 தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெப்பன் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ, 416-841-5301, 416-841-5301.
4: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங், 8.99. சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ், 6.99. மசாலா தோசை கோம்போ, $6. மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல், 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7
1: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
4: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200 மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ் மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறியத்தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட். 6478182798 6478182798.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4-3-7-2-6-7-2-3-9-4-4-1-6-2-8-9-9-9-9-3.
5: இப்பொழுதும் கேளுங்கள் இஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இருக்கு நாலு விஷயம். FM 102.7 East FM.ca
1: Prisha Law Professional Corporation.
2: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
9: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா, மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
10: பாட்டுக்கு பண்பலை, East FM 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
1: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில். மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.
10: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
11: பொறுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
12: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
11: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Step 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

நாம் கேட்பதெல்லாம் நன்மை, நாம் நினைப்பதெல்லாம் நன்மை. என்றென்றும் எமக்காக மட்டுமல்லாமல் மற்றோருக்காகவும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை இறைவன் தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிற இந்த நேரத்திலே, இந்த இனிமையான காலை பொழுதில் எல்லோரும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்த ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம்.

எங்கள் எண்ணம் உறுதியாக இருந்தால் நாம் எண்ணியபடி உயர்ந்து விட முடியும். எண்ணமே வாழ்க்கை. நல்லதை எண்ணுவோம், நல்லதாக சிந்திப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.

ஸ்டெஃபம் 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். ஸ்டெஃபம் .ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

ஸ்டெஃபம் 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். ஸ்டெஃபம் .ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னொரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினூடே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை 19 காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்று நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: கனேடிய செய்திகள். எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். கடுமையான வெப்ப அலை வீசிக்கொண்டிருக்கின்ற மற்றும் ஒரு நாளில் இன்று நாம் சந்தித்திருக்கிறோம். வெளியில் 23 பாகை செல்சியஸாகவும் 30 பாகை செல்சியஸ் உணர்நிலை கொண்டதாகவும் வெப்பநிலை இருக்கிறது. சூரியன் பிரகாசமாக இருக்கின்ற ஒரேஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற நாளாக இன்று நாளும் தொடரும். இன்று கூடுதல் வெப்பநிலையாக 35 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கப் போகிறது. உடல்நிலையை பொறுத்தவரையில் 45 பாகை செல்சியஸாக இருக்கும். மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்பட்டாலும் கூட கடுமையான வெப்ப உடல்நிலை கொண்டதாக இன்றைய நாளும் அமையப் போகின்றது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் கூடுதல் வெப்பநிலையாக 32 பாகை செல்சியஸ் இருக்கப் போகிறது. நாளை 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. 42 உடல்நிலையாக இருக்கும். சனிக்கிழமை 27 பாகை செல்சியஸ், 34 உணர்நிலையாகவும் ஞாயிற்றுக்கிழமை 24 பாகை செல்சியஸ், 28 உணர்நிலையாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஓரளவிற்கு முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. வெப்பநிலை குறைவடைந்திருக்கும். திங்கள் 24 பாகை செல்சியஸ், மழையுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 25 பாகை செல்சியஸ், 31 உணர்நிலையாகவும் புதன் 28 பாகை செல்சியஸ், 34 உணர்நிலையாகவும் இருக்கும். வியாழன் 29 பாகை செல்சியஸ், 35 உணர்நிலையாக இருக்கும். இந்த 40 பாகை செல்சியஸுக்கு மேலான உடல்நிலை கொண்ட நாட்களாக இன்றைய நாட்கள் மட்டும்தான் இருக்கப் போகிறது. இன்றும் நாளையும் இருக்கப் போகிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஓரளவிற்கு மிதமான வெப்பநிலை கொண்ட கோடைக்காலத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இன்றும் நாளையும் கடுமையான வெப்பநிலை அதிகரிப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு இடையிலான குஸ்மா ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படவில்லை. இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு இடையிலான குஸ்மா எனப்படும் முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை நீடிக்க அமெரிக்கா அதிகாரிகள் விரும்பாத நிலையில் அந்த ஒப்பந்தம் வருடாந்து மறு ஆய்வு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை அதன் தற்போதைய வடிவில் புதுப்பிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமீசன் கிரே வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகள் இரு நாடுகளுடனான வர்த்தக பற்றாக்குறை ஆகியவற்றை சரி செய்வதற்காக இரு நாடுகளுடனும் அமெரிக்கா தொடர்ந்தும் செயல்படும் என அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 நாடுகளின் பிரதிநிதிகளும் ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்து விவாதிப்பதற்காக நேற்றைய தினம் காணொலி வாயிலாக சந்தித்தனர். இதில் கனடாவின் சார்பில் கனடிய அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லி பிளாங்க், கனடாவின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஜெனிஸ் சாரட் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது குஸ்மா ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதில் கனடா கொண்டுள்ள விருப்பத்தை மீண்டும் வலியுறுத்தியதாக டொமினிக் லி பிளாங்க் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தார். தாமும் அதனை விரும்புவதாக மெக்சிகோ அதிகாரிகளிடம் கூறியிருந்தனர். நமது கூட்டு பொருளாதார சிடிப்பை வலுப்படுத்த ஒன்றிணைந்து செயல்படும் வேளையில் எதிர்வரும் வாரங்கள் மற்றும் மாதங்களில் அமெரிக்காவுடனும் மெக்சிகோவுடனும் தொடர்ந்தும் இணைந்து பணியாற்ற அவருடன் காத்திருப்பதாக டொமினிக் லி பிளாங்க் தெரிவித்திருந்தார். இந்த பேச்சுவார்த்தைகளில் புதன்கிழமை எந்த ஒரு முடிவும் வெட்டப்படும் என எதிர்பார்க்கவில்லை என கனடிய பிரதமர் மார்க் கார்னி முன்பு தெரிவித்திருந்த நிலையில் கால நீடிப்பு கராபலத்தில் கையெழுத்திட வாய்ப்பில்லை என்பதை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டினார். இந்த முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் புதன்கிழமை ஒரு முக்கியமான காலக்கெடுவாக அமைந்திருந்தது. ஜூலை 1ஆம் தேதிக்குள் 3 நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் குஸ்மா ஒப்பந்தத்தை 16 ஆண்டுகள் புதுப்பிக்க விரும்புகிறார்களா என்பது குறித்து ஏனைய நாடுகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற காலக்கெடு தெரிவித்திருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான பரவலான வரிகளை விதித்ததிலிருந்து கனடாவும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக போரில் சிக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடியர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் மார்க் கார்னி வலியுறுத்தினார். கனடாவின் 159வது நிறுவி கொண்டாடுவதற்காக கனடியர்கள் நாடு விடுவது ஒன்று கூடியிருந்தனர். மாறிவரும் உலக நிலையை உருவாகி வரும் பிரிவினவாத இயக்கங்களை நாடுகள் எதிர்கொண்டுள்ள நிலையில் கனடா தின முக்கியத்துவம் பெறுகின்றது. தலைநகர் ஒட்டாவாவில் நடைபெற்ற கனடா தின கொண்டாட்டத்தில் பிரதமர் மார்க் கார்னி உரையாற்றினார். கனடா கூட்டாண்மை இணக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என அவர் தனது உரையில் நினைவுபடுத்தினார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் கனடியர்கள் உறுதியுடனும் தளராத மன உறுதியுடனும் நின்றிருப்பதாக மார்க் கார்னி தனது உரையில் குறிப்பிட்டார். பிரிவினவாதம் தலை தூக்கியுள்ள அல்பர்டா மாகாணத்திலும் பிரதமர் கனடா தின நிகழ்வில் கலந்து கொள்ள ஏற்பாடாக இருந்தது. புதன்கிழமை மாலை எட்மண்டன் நகரில் நடைபெற்ற கனடா தின கொண்டாட்டத்தின் போது மார்க் கார்னி உரை நிகழ்த்தினார். கனடா தினத்தை முன்னிட்டு அல்பர்டாவில் பிரதமரின் பங்கெடுப்பு என்பது அரிதான நிகழ்வாக அமைந்திருக்க வேண்டிய ஒன்று என்றும், கனடாவில் தொடர்ந்து நீடிப்பதா அல்லது பிரிவினை குறித்த கட்டாயத்தன்மை கொண்ட பொது வாக்கெடுப்பை நடத்துவதா என்பது குறித்து எதிர்வரும் இலையுதிர் காலத்தில் அல்பர்டா மக்கள் வாக்களிக்க தயாராகி வரும் இந்த நிலையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக இந்த பயணம் அமைந்திருந்தது. பிரதமரின் பயணம் திட்டம் இடியுடன் கூடிய மழையினால் அவருடைய விமானம் குறித்த நேரத்தில் புறப்பட முடியாமல் போனதால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒட்டாவாவில் நிலவிய வானிலை காரணமாக அவருடைய விமானம் புறப்பட முடியவில்லை என்றும், அதனால் எட்மண்டனில் நடைபெற இருந்த கனடா தின நிகழ்வில் பிரதமரினால் குறித்த நேரத்தில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதாகவும், அதனால் அவருடைய பங்கேற்பு ரத்து செய்யப்பட்டதாகவும் பிரதமர் அலுவலகத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார். புதன் மதியத்தின் பின்னர் ஒட்டாவா நகரை தாக்கியடியுடன் கூடிய மழையானது பலத்த காற்று, கனத்த மழை மற்றும் மின்னல் ஆலங்கட்டி மழைக்கான அபாயத்தை கொண்டிருந்தது. இதனால் ஒட்டவா விமான நிலையத்திலிருந்து புறப்படவிருந்த பல விமானங்களின் விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு வந்த சில நாட்களில் மனைவியை கொலை செய்ததாக ஒருவர் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டார். கனடாவிற்கு வந்த சில நாட்களில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அபர்ட்ஸ்போர்ட் நகரில் தனது மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த நபருக்கு இரண்டாம் நிலை கொலை குற்றத்திற்காக தண்டனை விதிக்கப்பட்டது. 41 வயதான பல்வீந்தர் கவுர் மரணம் தொடர்பாக ஜக்பிரீத் சிங் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மார்ச் மாதம் 15 2024 ஆண்டு தனது இல்லத்தில் நிலக்கீழறையின் பலமுறை கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் பல்வீந்தர் கவுரின் உடல் மீட்கப்பட்டது. தனக்கு எதிராக குறைவான குற்றமான கொலை குற்றம் மட்டுமே சுமத்தப்பட வேண்டும் என ஜக்பிரீத் சிங் வாதிட்டார். தான் திடீர் ஆத்திரத்தால் ஏற்பட்ட உணர்ச்சி வயசுப்பட்ட நிலையில் மனைவியை கொண்டதாக நீதிமன்றத்தில் ஜக்பிரீத் சிங் தெரிவித்தார். இந்த கத்திக்குத்து சம்பவம் பல்வீந்தர் கவுர் முதலில் தன்னை நோக்கி கத்தியை வீசியதால் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதன் விளைவாகவே ஏற்பட்டது என ஜக்பிரீத் சிங் தெரிவித்தார். பல்வீந்தர் கவுரிடம் ஆயுதத்தை பறிக்க முயன்ற போது தவறுதலாக கத்தியால் அவருடைய வயிற்றில் குத்திவிட்டதாக பல்வீந்தர் கவுர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது தனக்கு நினைவில்லை எனவும் அவர் கூறினார். கழுத்து மார்பு பகுதிகளில் ஏற்பட்ட 7 குத்து காயங்களால் ஏற்பட்ட அதிகப்படியான இரத்த இழப்பு இந்த உயிரிழப்புக்கு காரணம் என பிரேத பரிசோதனையின் மூலம் தெரியவந்தது. பல்வீந்தர் கவுரை கொலை செய்யும் நோக்கம் குறித்து நியாயமான சந்தேகத்தை எழுப்ப தவறிய நம்பகத்தன்மையற்ற உறுதியற்ற சாட்சியங்களையே ஜக்பிரீத் சிங் வழங்கியதாக பிசி உச்சநீதிமன்ற நீதிபதி ஆண்ட்ரியா ஒமிஸ்டன் தனது வாதத்தை நிராகரித்தார். அப்போது 51 வயதாக இருந்த ஜக்பிரீத் சிங் கொலைக்கு 6 நாட்களுக்கு முன்பாக 2024 மார்ச் 9 அன்று இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு வந்து சேர்ந்தார். பல்கலைக்கழக படிப்பிற்காக கனடா வந்துள்ள தமது மகளுக்கு உதவுவதற்காக பல்வீந்தர் கவுர் 2022 கனடா சென்றார். இந்த வழக்கில் தண்டனை அறிவிக்கப்படும் தேதி இன்னமும் நிர்ணயிக்கப்படவில்லை.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன். டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் மார்ச் 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
5: செலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலிவு விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் $148 முதல், பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் $98 முதல், நம்ப முடியாத பேக்கேஜ் டீல்ஸ் ஆக. சோஃபா, லவ் சீட், ரிக்ளைனர் $1498, மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $98 ஓன்லி. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றே விரையுங்கள். செலசி பர்னிச்சர், 3350 Pharmacy Avenue, Scarborough.
6: Happy என்றுமே happy.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: TVS காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
8: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
10: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

இலங்கை செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்றிய பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கேப்பாப்பளவில் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் நேற்று 8வது நாளாகவும் தொடர்ந்து நடைபெற்றது. இந்நிலையில் பௌத்த மதகுரு தலைமையிலான சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பொது அமைப்பினரும் நேற்றைய போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார்கள். கேப்பாப்பளவில் 58 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்டகாலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு கோரி பொதுமக்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நேற்றைய சந்திப்பின் போது காணி விடுவிப்பு தொடர்பான மக்களின் கோரிக்கைகள் மற்றும் தற்போது நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு காணி உரிமைக்கான மக்கள் போராட்டத்திற்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதோடு காணி விடுவிப்பு தொடர்பில் தொடர்ந்து குரல் கொடுக்க தயாராக இருப்பதாக சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உறுதியளித்தனர். அத்துடன் காணி விடுவிப்பை வலியுறுத்தி கவனயீர்ப்பு போராட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் ராணுவம் தற்போது பயன்படுத்தி வரும் பகுதிகளை மாற்றி அல்லது வேறு ஒரு பொது காணிக்கு மாற்றி மக்களின் பூர்வீக வாழ்விடங்களை உரிய உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கலந்துரையாடல் மற்றும் கவனயீர்ப்பு நிகழ்வில் சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள், இளைஞர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். கேப்பாப்பளவு மக்களின் காணியுரிமை போராட்டம் தொடர்ந்தும் கவனம் பெற்று வரும் நிலையில் விரைவான தீர்வை எட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் மத்தியில் வலுத்துள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் வருண ஜெயசுந்தரவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சுமார் 4 மணி நேரம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட இந்த நீண்ட விசாரணை மற்றும் வாக்குமூல பதிவின் பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு தலைவரான கெஹல் பத்ர பத்மே என்பவருடன் நெருங்கிய தொடர்புகளை பிணியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொள்வதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இலங்கை பாகிஸ்தான் பாதுகாப்பு கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கு அமோகமான வரவேற்பு வழங்கப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் ஹர்ஷ விதானாராச்சருடன் இலங்கை விமானப்படை மற்றும் கடற்படையை பிரதிநிதித்துவப்படுத்திய சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் இந்த வரவேற்பில் இணைந்திருந்தனர். 6வது இலங்கை பாகிஸ்தான் பாதுகாப்பு கலந்துரையாடல் நாளை ஸ்ரீ ஜாபாலத்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள கடற்படை தலைமையகத்தில் நடைபெற ஏற்பாடாக உள்ளது. சீனாவின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் அபிவிருத்தி மாதிரிகளில் இருந்து இலங்கை கற்றுக்கொள்ள வேண்டிய பல பெருமதிமிக்க படங்கள் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அத்துடன் நவீனமயமாக்கல், புத்தாக்கம் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதில் சீனா கொண்டுள்ள அர்ப்பணிப்பையும் அவர் பாராட்டினார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி 105வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்தார். சீனாவின் சீர்திருத்தங்கள் மற்றும் திறந்த பொருளாதார கொள்கைகள் அந்த நாட்டை உலகளாவிய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வல்லரசாக மாற்றியுள்ளதை வழி கூட்டு செழிப்பை ஊக்குவித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 2022 ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை வெற்றிகரமாக மீட்சியடைந்துள்ளதை உலக வங்கி உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியது. நாட்டின் தொழில்துறைகளில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சி, நிதி மற்றும் சுற்றுலா துறைகளின் சிறப்பான வளர்ச்சி காரணமாக 2025 இலங்கையின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% வளர்ச்சியடைந்துள்ளது. இதன் காரணமாக உலக வங்கி இலங்கையை மீண்டும் உயர் நடுத்தர வருமான பொருளாதார நாடாக வகைப்படுத்தியது. எனினும் இலங்கை இந்த வருமான வரம்பை மிக குறைந்த அளவில் கடந்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்தது. இலங்கையின் இந்த பொருளாதார மீட்சியை பயணத்தை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் உலக வங்கி நிறைவேற்றும் பணிப்பாளர் குழு 150 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியினை அங்கீகரித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர், முன்னாள் மாணவிகள், முகநூல், டிக்டாக் மற்றும் யூடியூப் சமூக வலைதளங்கள் உட்பட 14 பேரை எதிர் மனுதாரர்களாக கொண்டு பருத்துத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் யாழ் பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணை புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த வழக்கினை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு நீதிமன்றம் மறுதிகதியிட்டது. யாழ்ப்பாள கழகத்தின் முன்னாள் கலைப்பீடாதிபதியாக சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன்னை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக முன்னாள் பல்கலைக்கழக மாணவியும் 2 வருட கால தற்காலிக துணை விரிவுரையாளராக கடமையாற்றி வந்த பெண் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் குறித்த முன்னாள் மாணவியின் தொலைபேசி
ஒலிப்பதிவு என சில ஒலிப்பதிவுகள் டிக்டாக் தளங்களில் பகிரப்பட்டன. இதன் அடிப்படையில் சிலரால் முகநூல்களில் யூடியூப் தளத்திலும் கருத்துக்களும் பகிரப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பருத்தத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் கலை பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராமால் வழக்கு தொடரப்பட்டது. அதில் 14 பேர் எதிர் மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:39 நிமிடம்.
1: திசையெல்லாம் கேட்கும் இசை எஸ்எஃப்எம் 102.7.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: ABS Mr. P. Singaraj
4: Verco Webs Law 416-993-8443.
5: Who is the best?
6: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
7: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
8: Welcome to New Ocean Supermarket.
9: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
10: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
9: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
10: மீறி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
9: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
10: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
11: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டாப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்காப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம். Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
12: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: எஸ்எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்களான சின்மாயி மற்றும் ஆண்ட்ரி ஆகியோர் கனடாவில் முதல் தடவையாக இணைந்து வழங்கும் சோலன் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்டமான இசை கொண்டாட்டம் எதிர்வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு விட்பியில் அமைந்துள்ள கனடா இவெண்ட் சென்டரில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்களை தமது இனிமையான குரலால், இனிய பாடல்களால் கவருவதற்கு இருவரும் கனடாவை வந்தடைந்திருக்கிறார்கள். இரண்டு முக்கியமான பாடல்கள், இரண்டு வித்தியாசமான இசை தரங்களில் தங்களுடைய பாடல்களால் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்ட பாடகர்கள் ஒரே மேடையிலே தங்களின் இசைத்திறனை வெளிப்படுத்த காத்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் இப்போது நாம் காற்றலைகளில் சந்திக்கிறோம். வணக்கம் இருவருக்கும்.
13: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
13: நல்லா இருக்கும்.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக. இருவருமே வெவ்வேறு தளங்களிலான பாடல்களுக்கு பிரபல்யமானவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி இருவரும் சேர்ந்து இப்படியான ஒரு இசை நிகழ்ச்சியை தரலாம் அல்லது இப்படியான ஒரு இசை முயற்சியில் ஈடுபடலாம் என்கின்ற எண்ணம் வந்தது?
13: அந்த எண்ணம் எங்களுக்கு வரல சார், ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா. ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2017-16 நாங்க ரெண்டு பேரும் சென்னையில இந்த மாதிரி ஒரு கான்சர்ட் பண்ணிருந்தோம், நானும் ஆண்ட்ரியாவும் சேர்ந்து. எங்களுக்கு எங்களோட ஒரு நண்பர் வந்து ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த ஆர்கனைசிங் அங்க. சோ அவர் இங்க வந்து சஜஸ்ட் பண்ணார், இப்போ ஆண்ட்ரியாவும் சின்மையும் சேர்ந்து பண்ணா நல்லா இருக்குமேன்னு. தேங்க்ஃபுல்லி இங்க ஆர்கனைசர் சார் ஷாஜு சார், ஹி டிசைடட் டு டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் ஹிஸ் அமேசிங் டீம், அவங்களால நாங்க இது ஒரு ஒரு அருமையான இசை நிகழ்ச்சி நடத்திருக்கு.
0: நிச்சயமாகவே பொதுவாகவே இசை நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடியவர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடகிகள் பாடகர்கள் வருகின்ற போது அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய பாடல்களை விரும்பி வருவார்கள். ஆனால் இது சோல் அண்ட் ஃபயர் என்று சொல்லுகின்ற போது ஒரு வகையில் அமைதியான மென் பாடல்களும் இருக்க போகிறது. இவ்வளவு ஆட்டம் போட வைக்கக்கூடிய பாடல்களுமாக இருக்கும். ஆகவே ரெண்டு விதமான இசை ரசிகர்களும் ஒன்றாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சியாகத்தான் இந்த ஃபியூஷன் கான்செர்ட் அமைய இருக்கிறது. ஆண்ட்ரி அவர்களோடும் பேசலாமா?
13: டெஃபினெட்லி சார். வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? அன்றியா பாடகியாக நடிகையாக பலருக்கும் அறிமுகமான ஒரு குரல். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்கு, இது 10 வருடத்திற்கு முதல் சின்மாயி சொன்னது போல நடந்திருக்கிறது, இப்போது புதிதாக மீண்டும் இந்த 2026 நடக்க போகிறது, எப்படியாக இந்த இசை நிகழ்ச்சியில் உங்களுடைய பார்வை இருக்கிறது?
13: We're looking forward to it because 10 வருஷத்துக்கு அப்புறம் we are going to be sharing a stage and yeah, we really hope the audience will enjoy the collaboration as much as we do. Band of musicians vandu ella top musicians channel inde vandirukanga and we've prepared a really exhaustive set list. Avanga oru 90 minutes paaduvanga, na oru 90 minutes paaduven, rendu pera seindu konja paadu porom. So yeah, it's going to be fun.
0: நிச்சயமாக அது இரண்டு தரப்பு இசை ரசிகர்களுக்குமான கொண்டாட்டமாக இருக்க போகிறது. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடக்கூடிய அந்த இசை எப்படியாக இருக்கும், எப்படியான பாடல்கள் இருவரும் சேர்ந்து தரக்கூடிய பாடல்கள் எப்படியாக இருக்கும்?
13: அவருடைய
0: நன்றி இருவருக்கும் இந்த வேளையில் எங்களோடு கலந்து கொண்டமைக்காக. காலை வேளையிலேயே உற்சாகத்தோடு கலந்து கொண்டீர்கள். இன்னும் தயாரிப்புகள் இருக்கும், இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது, சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி. ஆகவே நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். அதே வேளையில் இப்படியான ஒரு இசை முயற்சியும் வெற்றி பெற வேண்டும். இன்னும் பல முயற்சிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இது இருக்கும். 2 வெவ்வேறு விதமான ஜோனர்களில் பாடல்களை தரக்கூடியவர்களை ஒரே மேடையில் ஒன்றாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இசை ரசிகர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி சின்மாயி. நன்றி அன்பியா.
13: நன்றி.
0: நன்றி, வணக்கம். எதிர்வரும் 5ஆம் தேதி விட்பில் அமைந்துள்ள கனடா இவெண்ட் சென்டர் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன்.

0: முடியும். The Happy Nomads.ca இலும் டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். Soul and Fire Fusion Concert, பிரமாண்டமான இசை கொண்டாட்டம் எதிர்வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு விட்பியில் அமைந்துள்ள கனடா இவெண்ட் சென்டர் மண்டபத்தில் நடைபெற ஏற்பாடாகி இருக்கிறது.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: இப்பதான் முத தாட்டி பாக்கேன். கடத்தல்காருக்கு மட்டும் இல்ல, அரசியல்வாதிங்க போலீஸ் எல்லாரும் இருந்தாங்க பார்ட்டில. அத்தனை கோடி சரக்கை காப்பாத்திருந்தனால புஷ்பா ஒரே நல்ல ஹீரோ ஆயிட்டான். மங்களம் சீனுவே அவனை எம்எல்ஏ கிட்ட கூட்டு போய் பேசினாரு.

0: வரும் எந்த கதை.
1: 7:53 மேடம் இசிஎஃப்எம் காசலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். அனைத்துலக செய்திகள். யுக்ரைன் தலைநகர் கிவ் மீது ரஷ்யா தொடர்ந்தும் பெரும் ஏவுகணை மற்றும் மாநில விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் யுக்ரைனிய தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியிருப்பு பகுதிகளில் ரஷ்யா வேண்டும் என்று இலக்கு வைத்து தாக்குவதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் வீடுகள், ஒரு ஆம்புலன்ஸ் நிலையம் மற்றும் தங்குமிட விடுதி உட்பட பல கட்டிடங்கள் அழிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. உலகின் மிக முக்கிய கடல்சார் வர்த்தக பாதையான பனாமா கால்வாய் சீனா தன்வசப்படுத்துவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், தேவை ஏற்படின் அமெரிக்கா அதனை மீண்டும் கைப்பற்றும் எனவும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். கரீபியன் கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் வகையில் சுமார் 82 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கால்வாய் அமைந்துள்ளது. உலக கடல்சார் வணிகத்தில் 5% அமெரிக்காவின் ஒட்டுமொத்த வர்த்தகத்தின் 50% இந்த கால்வாய் வழியாகவே நடைபெற்று வருகின்றன. தற்போது இந்த கால்வாயை பயன்படுத்துவதற்காக பனாமா அரசு அமெரிக்காவிடமிருந்து பெருந்தொகையினை கட்டணமாக வசூலித்து வருகிறது. அமெரிக்க கடற்படை கப்பல்களிடம் கூட இந்த கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதுடன் டொனால்டு டிரம்பின் முதன்மையான குற்றச்சாட்டாக இது அமைந்துள்ளது. அமெரிக்கர்களின் உழைப்பில் உருவான இந்த கால்வாயில் தற்போது சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், பனாமா கால்வாயினை சீனா கைப்பற்ற ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும், அதனை அமெரிக்கா மீண்டும் தனது கட்டுப்பாட்டினுள் விரைவில் கொண்டு வரும் எனவும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார்.
2: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

இணைந்திருக்கிறீர்கள். பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மாயி மற்றும் ஆண்ட்ரி ஆகியோர் கனடாவில் முதன்முறையாக இணைந்து விளங்கும் சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி எதிர்வரும் 4ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு விட் பி கனடா இவென்ட் சென்டரில் நடைபெற ஏற்பாடாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் உங்கள் மனம் கவர்ந்த பாடகிகள் தமது பாடல்களால் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் கனடாவை வந்தடைந்திருக்கிறார்கள். thehappynomads.ca டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு 4379972307 4379972307. எதிர்வரும் சனிக்கிழமை July 4ஆம் தேதி மாலை 5 மணி முதல் விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் நடைபெற ஏற்பாடாகியிருக்கிறது. நேரம் 8 மணி 1 நிமிடம்.

ஈஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். ஒரு நாளில் எமது மனதில் 60,000-க்கும் அதிகமான எண்ணங்கள் தோன்றி மறைவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. அதில் எத்தனை நேர்மறையான எண்ணங்கள், எத்தனை எதிர்மறையான எண்ணங்கள்! நம் எண்ணங்கள் நம் வார்த்தைகளை உருவாக்குகின்றன. நம் வார்த்தைகள் எம் செயல்களுக்கு காரணமாகின்றன. நம் செயல்கள் எம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை எப்படி இதை முடிக்கலாம் என்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்கள் மனம் ஒரு தோட்டம், அதில் நேர்மறையான விதைகளையே விதைப்போம். இன்றைய நாள் சிறப்பாய் அமையட்டும்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற வெப்பநிலை அதிகமாக வீசக்கூடிய ஒரு நாளில் மீண்டும் சந்தித்திருக்கிறோம். வெளியில் வெப்பநிலை 24 பாகி செல்சியஸ் 32 ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். பிற்பகல் வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 35 பாகை செல்சியஸ் வரையில் கூடுதல் வெப்பநிலை இருக்கும். 45 ஆக உணரப்படும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி மாலை வேளையில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட தொடர்ந்தும் இந்த வெப்ப அலி என்பது வீசிக்கொண்டே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளையும் அதே போன்ற நிலைமை இருக்கும். ஆனால் நாளை 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் வெப்பநிலையாக 32 பாகி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப்போகிறது. 42 உணர்நிலையாக இருக்கும். சனிக்கிழமை 27 பாகி செல்சியஸ் 34 உணர்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 24 பாகி செல்சியஸ் 28 உணர்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக முகில் கூட்டம் நிறைந்து முகிலில் மழையுடன் கூடிய நாளாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை ஓரளவிற்கு சூரிய ஒளியை காணக்கூடியதாக இருந்தாலும் மழைக்கான வாய்ப்புகளும் ஆங்காங்கே தென்படுகின்றன. 24 பாகை செல்சியஸ் 28 உடல்நிலையாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 25 பாகை செல்சியஸ் 31 உடல்நிலை. புதன்கிழமை 28 பாகை செல்சியஸ் 34 உடல்நிலையாகும். வியாழன் பிரகாசமான சூரியோடியுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. 29 பாகை செல்சியஸ் 35 உடல்நிலை கொண்டதாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு இடையிலான குஷ்மா ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படவில்லை. இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க அமெரிக்கா மறுத்துள்ளது. கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை நீடிக்க அமெரிக்க அதிகாரிகள் விரும்பாத நிலையில் வருடாந்த மறு ஆய்வு நடவடிக்கை கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை அதன் தற்போதைய வடிவில் புதுப்பிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ஜமீஷன் கிரீல் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகள், இரு நாடுகளுடனான வர்த்தக பற்றாக்குறை ஆகியவற்றை சரி செய்வதற்காக இரு நாடுகளோடும் அமெரிக்கா தொடர்ந்தும் இணைந்து செயல்படும் என ஜமீசன் உறுதி கூறினார். 3 நாடுகளின் பிரதிநிதிகளும் ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்து விவாதிப்பதற்காக நேற்று காணொலி வாயிலாக சந்தித்தனர். இதில் கனடாவின் சார்பில் கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீப்ளாங், கனடாவின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான ஜெனிஸ் சாரட் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது குஷ்மா ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதில் கனடா கொண்டுள்ள விருப்பத்தை மீண்டும் வலியுறுத்தியதற்காக டொமினிக் லீப்ளாங் அறிக்கையில் தெரிவித்தார். தாமும் அதனை விரும்ப மெக்சிகோ அதிகாரிகளிடம் கூறியிருந்தனர். தமது கூட்டு பொருளாதார செழிப்பை வலுப்படுத்த ஒன்றிணைந்து செயல்படும் வழியில் வரும் வாரங்களில் மாதங்களில் அமெரிக்காவுடன் மெக்சிகோவுடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்ற அவருடன் காத்திருப்பதாக டொமினிக் லீப்ளாங் தெரிவித்திருந்தார். இந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படும் என தான் எதிர்பார்க்கவில்லை என கனடிய பிரதமர் மார்க் கார்னி முன்பே தெரிவித்திருந்த நிலையில் கால நீடிப்பிற்கான ஆவணத்தில் கையொப்பமிட வாய்ப்பில்லை என்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் சுட்டிக்காட்டினார். இந்த முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் புதன்கிழமை முக்கியமான காலக்கெடுவாக அமைந்திருந்தது. ஜூலை 1 தேதிக்குள் 3 நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் ஒப்பந்தத்தை 16 ஆண்டு காலத்திற்கு புதுப்பிக்க விரும்புகிறார்களா என்பது குறித்து இனிய நாடுகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற காலக்கெடு இருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது பரவலான வரிகளை விதித்ததில் இருந்து கனடாவும் அமெரிக்காவும் நீண்டகால வர்த்தக நெருக்கடியில் சிக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கேப்பாப்பளவில் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த தமது பூர்வீக காணிகளை விடுவிக்கக் கோரி மக்கள் முன்வைத்து வரும் தொடர் போராட்டம் 8வது நாளாக நேற்றும் இடம்பெற்றது. இந்த நிலையில் பௌத்த மதகுரு தலைமையிலான சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உட்பட பொது அமைப்பினர் நேற்றைய போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நேரில் சந்தித்து பேசியிருந்தனர். கேப்பாப்பளவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக காணிகள் நீண்டகாலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின்கள் உள்ள நிலையில் அவற்றை விடுவிக்க வேண்டும் என உரிமையாளர்கள் தொடர்ந்து கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். நேற்றைய சந்திப்பின் போது காணி விடுவிப்பு தொடர்பான மக்களின் கோரிக்கைகள் மற்றும் தற்போது நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு காணி உரிமைக்கான மக்களின் போராட்டத்திற்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாகவும் காணி விடுவிப்பு தொடர்பில் தொடர்ந்து குரல் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உறுதியளித்தனர். காணி விடுவிப்பை வலியுறுத்தி நடந்த போராட்டத்திலும் நேற்று கலந்து கொண்டனர். தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் ராணுவம் தற்போது பயன்படுத்தி வரும் பகுதிகளை மாற்றி அல்லது அரச பொதுக்காணிக்கு மாற்றி மக்களின் பூர்வீக வாழ்விடங்களை உரிமையாளர்களிடம் மீட ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கலந்துரையாடல் மற்றும் கவனஈர்ப்பு நிகழ்வில் சமர இயக்கத்தின் பிரதிநிதிகள், இளைஞர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கேப்பாப்பளவு மக்களின் காணியுரிமை போராட்டம் தொடர்ந்தும் கவனம் பெற்று வரும் நிலையில் விரிவான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மத்தியில் வலுப்பெற்றுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கிவ் மீது ரஷ்யா தொடர்ந்தும் ஏவுகணை மற்றும் மாநில விமான தாக்குதல்களை நடத்தியது. நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் அறிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் வீடுகள் மற்றும் ஆம்புலன்ஸ் நிலையம் தங்குமிடம் உட்பட பல கட்டிடங்கள் அழிந்து தீக்கிரையாகியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: 8:16 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
0: செலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலிவு விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் $148 முதல், பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் $98 முதல், நம்ப முடியாத பேக்கேஜ் டீல்ஸ் ஆக சோஃபா, லவ் சீட், ரிக்ளைனர் $1498, மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $98 ஓன்லி. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றே விரையுங்கள். செலசி பர்னிச்சர், 3350 Pharmacy Avenue, ஸ்கார்போரோ.
4: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779,
5: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மாண்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷர் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6 7 7 0 6 8 6 8 6 7 7 0 6 8 6 8.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
0: 8:20 நிமிடம், குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 காற்றலைகளோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய ஃபேஸ்புக் பதிவாக சாணக்கியர் பற்றிய சில குறிப்புகளை தந்திருக்கிறோம். சாணக்கியரை போன்ற ஒரு ஞானி ஆலோசகரை இன்றைய காலகட்டத்தில் கண்டறிவது மிக கடினம் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். இந்திய வரலாற்றை பொறுத்தவரையிலே சாணக்கியர் என்கின்ற ஒரு ராஜதந்திரிக்கு இருக்கக்கூடிய இடம் மிகப்பெரியது. அதை யாராலும் மாற்ற முடியாது. அவருடைய வழிகாட்டல் கொள்கைகள் வளமான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையினை வாழ்வதற்கான இரகசியங்களாக பார்க்கப்படுகிறது. சாணக்கியர் தனது வாழ்நாள் படைப்புகளை அர்த்த சாஸ்திரம், சாணக்கிய நீதி மற்றும் நிதி சாஸ்திரம் ஆகிய புத்தகங்களில் ஆவணப்படுத்தினார். இவை இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் பொருந்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த நூல்களின் மூலம் வாழ்க்கையின் வெற்றிக்கான இரகசியங்களை அவர் குறிப்பிடுகிறார். வாழ்க்கையில் ஒருவர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 6 குணங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் வலியுறுத்துகிறார். முதலாவது, ஒரு வெற்றிகரமான நபரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துவதும் முதல் மற்றும் முக்கிய தரம் வருத்தப்படாமல் இருப்பது என்று அவர் கூறுகிறார். அவர்கள் வீணடித்த நேரத்தை அல்லது அவர்கள் எடுத்த முடிவை பற்றி புலம்பும் எவரும் ஒருபோதும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்று சொல்கிறார் சாணக்கியர். கடந்த காலத்தை நினைவில் கொள்வது வருத்தத்திற்கு பயனற்றது என்று சாணக்கியர் விளக்குகிறார். கடந்த காலத்தில் நாங்கள் தவறு செய்திருந்தால் அதை நினைவில் கொள்வது எங்களுடைய வாழ்க்கையில் எதனையும் கொண்டு வராது. ஆனால் அதில் இருந்து நல்ல கற்றலை பெற்றுக்கொள்வதுதான் ஒருவரை மேம்படுத்த உதவும் என்பது சாணக்கிய நீதியாக இருக்கிறது. அடுத்ததாக கறுப்பு பணம் குறித்து பேசுகிறார். யாரையும் ஏமாற்றுவதன் மூலம் பெறப்பட்ட பணம் அல்லது உங்கள் மதிப்புகளையும் கொள்கைகளையும் தியாகம் செய்த பின்னர் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்கள் வெற்றிக்கான விஷம் தவிர வேறில்லை. சாணக்கியர் ஒரு விஷத்தின் உண்மையான தன்மை பற்றி எச்சரிக்கிறார். அதாவது, இது ஆரம்பத்தில் நல்ல ருசியாக இருக்கும். மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை புண்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய பணம் வருகின்ற போது அது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது இறுதியில் உங்கள் உயிரை பறித்துவிடும் அல்லது உங்கள் வெற்றியை பறித்துவிடும். எனவே தவறான வழிமுறைகளின் மூலம் பெறப்பட்ட சக்தி மற்றும் பணத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்துகிறார் சாணக்கியர். மூன்றாவதாக, ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன் உங்கள் மனதில் உள்ளதை வெளியே பேசுவதற்கு முன் உங்கள் முதலடியை எடுத்து வைப்பது பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டியது மிக அவசியம். ஒரு முடிவெடுப்பதற்கு முன்பு 3 கேள்விகளை கேளுங்கள் என்று சொல்கிறார். தனக்குத்தானே கேள்விகளை கேட்கும் ஒருவர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் தவறாக இருக்க முடியாது என்பது சாணக்கியர் சொல்லக்கூடிய நீதி. நான் என்ன செய்ய வேண்டும்? இதன் விளைவு என்னவாக இருக்கும்? அதன் மதிப்பு என்னவாக இருக்கும்? ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நாங்கள் கேட்க வேண்டிய 3 கேள்விகள்: நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி நான் செய்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? அதன் மதிப்பு என்னவாக இருக்கும்? இந்த 3 கேள்விகளையும் நாங்கள் கேட்க தொடங்கினால் வாழ்க்கையில் நாங்கள் சரியான முடிவுகளை எடுப்போம், மற்றவர்களை பாதிக்காத வகையிலான முடிவுகளை எடுப்போம் என்று சொல்கிறார் சாணக்கியர். நம்முடைய அல்லது நாம் எடுக்கும் எந்த ஒரு முடிவில் இருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் போக்கில் தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமன்றி மற்றவர்களின் வாழ்க்கையையும் ஒருமைப்பாட்டையும் ஆபத்தில் தள்ளிவிடக்கூடியது என்று சாணக்கியர் நம்புகிறார். எங்களுடைய வெற்றியை அப்படியே வைத்திருக்க விரும்பினால் எங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நாம் முழு சிந்தனையுடன் இருக்க வேண்டும், முழு பொறுப்பாளிகளாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயத்தை பற்றி பேசுகிறார். பாம்பை ஒப்பிட்டு பேசுகிறார். விஷமற்ற பாம்பும் கூட தன்னை மற்றவர்களை கொல்லக்கூடிய ஒரு பாம்பாகத்தான் காட்டிக்கொள்ளும். அப்படியாக பாம்பை கண்டால் மக்கள் அதன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் அல்லது அதனை தீங்கு செய்வார்கள். அப்படி தீங்கு செய்கின்ற போது அந்த பாம்பால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும். அப்படியான சூழ்நிலைகளை நாங்களும் உருவாக்குவோம். எங்களை பற்றி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைப்போம் அல்லது ஒரு தேவையற்ற நெருக்கடி நிலைக்குள் நாங்களாக போய் சிக்கிக்கொள்வோம். அப்படியாக சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து வெளிவர முடியாது. ஆகவே இந்த பாம்பு எப்படி விஷமில்லாத பாம்பும் தன்னை ஒரு விஷப்பாம்பு போல காட்டிக்கொண்டு இறுதியிலே சிக்கிக்கொள்கிறதோ அதுபோன்று இல்லாமல் எங்களுக்கு சூழ்நிலைகள் பாதிப்பாக அமையும் என்று நாங்கள் கருதக்கூடிய விடயங்களில் எங்களை ஈடுபடுத்தாமல் இருக்க வேண்டும்.
அதாவது கையாள முடியாத ஒரு சூழலில் நாம் தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த பாம்பை போல பாம்பு விஷமுடைய பாம்பாக இருந்தால் அதை நெருங்குவதற்கு மக்கள் பயப்படுவார்கள், அதனால் அது பாதுகாப்பு பெறும். ஆனால் அதற்கு விஷமில்லை என்று தெரிந்தால் மக்கள் அதன் மீது கல்லறிவார்கள் அல்லது அதை கொல்ல முயல்வார்கள், அதை தீண்டுவார்கள். அப்படியான ஒரு சூழலில் நாங்களும் இருந்து விடுகிறோம். சில வேளைகளில் எங்களை பற்றி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கிவிட்டு சூழ்நிலைகள் மாறுகின்ற போது அதை கையாள முடியாத ஒரு இக்கட்டில் நாங்கள் சிக்கிக் கொள்கிறோம். இது வாழ்க்கையிலே பலருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விடயம். அதையும் சாணக்கியர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக எங்களுடைய முகபாவனை பற்றி ஒரு விடயத்தை சாணக்கியர் சொல்கிறார். எவ்வளவுதான் கடலில் இருந்தாலும், எவ்வளவுதான் சூகத்தில் இருந்தாலும், எவ்வளவுதான் தோல்விகளில் துவண்டிருந்தாலும், என்னதான் தனிப்பட்ட நெருக்கடிகளாக இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், அவர்களுடைய செயல்களில் அல்லது அவர்களுடைய முகத்தில் அந்த அறிகுறி காட்டாமல் இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது என்று சொல்கிறார். மற்றவர்களுக்கு முன்னால் எங்களை ஏமாற்றும் முதல் விடயம் எங்களுடைய முகம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆக அந்த முகத்தை எப்போதும் நாங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, எங்கள் வாசனை உணர்வை அடைவதற்கு நறுமணத்திற்கு காற்றின் ஆதரவு தேவைப்படும். ஆனால் ஒரு வெற்றிகரமான நபர் ஒருபோதும் மற்றவர்கள் பாராட்டவோ அல்லது ஆதரிக்கவோ காத்திருக்க மாட்டார்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மற்றவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் எங்களை தட்டி கொடுக்க வேண்டும், அப்போதுதான் நாங்கள் செய்வது சரியாக இருக்கும் அல்லது அப்போதுதான் நாங்கள் வளர்வோம் என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அப்படியான எதிர்பார்ப்போடு இருக்கின்றவர்கள் உண்மையில் வெற்றிகரமான மனிதர்களாக இருக்க முடியாது. மற்றவர்களுடைய பாராட்டுக்காக, மற்றவர்களுடைய அங்கீகாரத்திற்காக நாங்கள் காத்திருக்க கூடாது. உன் கடமையை செய், பலனை எதிர்பாராது என்பது போல் அவர் சொல்கிறார். அவரை அல்லது அவளை பற்றி அதிகம் பேசுவதிலோ பாராட்டுக்களை துரத்துவதையோ அவர்கள் நம்பவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் செயல்திறனை கூர்மைப்படுத்துகிறார்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வதில் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் தான் வெற்றிகரமான மனிதர்களாக இருக்கிறார்கள். ஊருலகம் என்ன பேசும் என்பதை பற்றி, அது விமர்சனமாகவோ அல்லது நல்லபடியமாகவோ இருந்தாலும், அதை கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தான் வெற்றிகரமான மனிதர்களாக இருக்கிறார்கள். மக்கள் உங்களை பற்றி பேசத் தொடங்குகின்ற போது, எது நல்லதோ அல்லது எது கெட்டதோ, நீங்கள் சரியான பாதையில் வந்துவிட்டீர்களா என்பதை எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மக்கள் பாராட்டும் வரையில் காத்திருக்க வேண்டாம். உங்கள் முயற்சியை பாராட்டவும் காத்திருக்க வேண்டாம். உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள், அது போதும் என்று சொல்கிறார். இறுதியாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். நண்பர்களை நெருக்கமாக வைத்திருப்பது எப்போதும் நல்லது, ஆனால் உங்கள் எதிரிகளை நெருக்கமாக வைத்திருப்பது மிக நல்லது என்று சொல்கிறார். அதாவது, பலவீனமான நபருடனான பகை தேள் கொட்டுவதைப் போல ஆபத்தானது என்பதை நிரூபிக்கும் பலவீனமான ஒரு நபரை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் அல்லது புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் உயர்ந்த வேலைகளை செய்கின்ற போது வெறுப்பு உணர்வை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனெனில் அவர்கள் பழிவாங்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். நண்பர்கள் எதிரிகள் பற்றி மிக தெளிவாக சொல்கிறார். நண்பர்களை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள், எதிரிகளை மிக அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகள் என்ன செய்வார்கள் என்பது தெரியாது. ஆகவே மிக அருகில் இருந்தால்தான் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார் சாணக்கியன். பலவீனமான ஒருவருக்கு உங்களுடன் போட்டியிட முடியாது என்று தெரியும். எனவே உங்களுடன் இணையாக ஓடுவதற்கு பதிலாக அவர்கள் உங்கள் பின்னால் இருந்து உங்களை இழுக்கத் தொடங்குவார்கள் அல்லது உங்களை வெட்டத் தொடங்குவார்கள். உங்களை பலவீனமார்களாக மாற்றுவது புத்திசாலித்தனம் அல்ல. ஏனென்றால் சரியான நேரத்தை திரும்பப் பெற அவர்கள் ஒருபோதும் பொறுமையாக காத்திருக்கிறார்கள். பலவீனமானவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் திட்டமிடுவதிலேயே நேரத்தை கழிக்கிறார்கள். எனவே பலவீனமானவர்களாக இருக்காமல் பலமானவர்களாக ஓடுங்கள் என்று சொல்கிறது சாணக்கிய நீதி. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 கேட்டாலே எட்டு மணி 34 நிமிடம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பிளானிங் என்பது ஏன் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது என்பதை தெளிவுபடுத்த முடியுமா?
3: ஃபைனான்சியல் செக்யூரிட்டி பிளானிங் என்பது வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகவும் இம்பார்ட்டன்ஸாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்படுகின்றது. ஃபைனான்சியல் பிரமிட்டில் இதுதான் அந்த பேஸ் ஆகவும் இருக்கின்றது. இப்போ ஒரு டிசபிலிட்டி, இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், இல்லாட்டி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், இப்படியான இந்த மூன்றும், இந்த டிசபிலிட்டியும் கிரிட்டிக்கல் இல்னஸும் ஒரு லிவிங் பெனிஃபிட் ஆகும், லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து உங்களை தங்கியிருக்கக்கூடிய உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு செய்வதாகவும் அமைகின்றது. இந்த மூன்றுமே ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ட் ஆகி இருக்கின்றது. என்னுடைய இந்த ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் ஆஃப் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 3-4 கிளைம்ஸ் பெர் இயர் இப்பொழுது அவரேஜாக நாங்கள் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யாருக்குமே வந்து கிளைமுக்கு போவது ஒரு சோகமான விடயம்தான். ஆனால் தீமையிலும் நன்மை இருப்பது போல், ஒரு வித்தின் 1 இயரில் என்னுடைய கிளைண்ட் ஒரு ஆள் வந்து, ஹி வாஸ் 40 இயர்ஸ் ஓல்டு, அவர் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ், இந்த மூன்றுமே எடுத்திருந்தார். வெல் வித்தின் ஹிஸ் பட்ஜெட், லெஸ் தேன் $150 a month. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி காட் ஹார்ட் அட்டாக் லாஸ்ட் இயர். அதாவது வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அது பைபாஸ் சர்ஜரியாக இருந்தது. எனவே அவர் வைத்திருந்த இந்த 100,000 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜை எங்களால் எடுத்து கொடுக்க முடிந்தது. அது தவிர மாதம் மாதம் 2,500 ரூபா அவருக்கு டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கவரேஜும் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். அதன் மூலம் அவர் வந்து அட்லீஸ்ட் ஐ திங்க் நியர்லி 12 மந்த்ஸ் டிசபிலிட்டி இன்சூரன்ஸையும் எடுத்து, டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் எடுக்கும் காலகட்டத்தில் அவர் அந்த அதுக்கான ப்ரீமியமும் கட்ட தேவையில்லை, இந்த லம்சமான 100,000 கிடைச்சது. அவர் வந்து லெஸ் தேன் 3 இயர்ஸ் கனடாக்கு வந்து, ஆனால் அந்த 100,000 கிரிட்டிக்கல் இல்னஸில் வந்த பணத்தை கொண்டு அவரால் ஒரு சொந்தமான ஒரு வீடும் வாங்கக்கூடியதாக இருந்தது. எனவே இது வந்து ஒரு நல்ல விடயம். ஒவ்வொருவருமே தங்களுடைய பட்ஜெட்டுக்குள் இந்த லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் மற்றும் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் என்பதை வாங்குவது வந்து மிகவும் இம்பார்ட்டன்ட்டாக பார்க்கப்படுகின்றது.
2: நீங்களும் உங்களுடைய நிதி திட்டமிடல் தொடர்பில் அல்லது நிதி பாதுகாப்பு தொடர்பில் உரையாட விரும்பினால் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:41.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின்

0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாகி இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதி அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
2: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
3: காட்டுக்கரு பண்பலை, East FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: ஒலிக்கப்போகும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் மதுமிதா மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈசஃபமின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். அதிக வெப்பம் இருக்கின்ற ஒரு காலை இப்பொழுது சூரிய வெளிச்சமும் கூட நிறைந்திருக்கின்றது. காலை 9:01-12 வரைக்கும் இன்று இப்பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூலை மாதத்தின் 2 வியாழக்கிழமையின் காலை வேளை கனடா டே கொண்டாட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவு செய்து நாங்கள் இப்போது மீண்டும் பரபரப்பாக ஒரு வேலை நாளுக்குள் நுழைந்திருக்கின்றோம். பாடசாலைகளிலே எனவே அந்த பரபரப்பு சற்று குறைவாக இருக்கின்ற ஒரு காலை வழியாக இருந்தாலும் மீண்டும் வேலைகள் ஆரம்பமாகின்ற அந்த ஒரு பிஸியான நிலைமை காலை பொழுதிலே தொடர்கின்றது. இன்றைய நாளிலும் 12 வரைக்கும் நீங்கள் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இன்றைய தினம் ஜூலை 2 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். ஹீட் வார்னிங் தொடர்கின்றது. இன்றைய நாளுக்கும் கூட அதிகமான வெப்ப உணர்லை கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு நாளாகவும் இன்றைய நாளை நாங்களும் இப்போது அனுபவிக்க தொடங்கியிருக்கின்றோம். எனவே அதிக வெப்பம் தொடர்பான கவனம் எடுத்தல் இன்றைக்கும் கூட மிக மிக அவசியமாகின்றது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த வேளையில் நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

இருப்பினும் உனக்கதை விளக்கிட சொல்வேன். முதுநாரை, முதுகுருகு, இசை நுணுக்கம், களரி, யாவிர, யாழ் நூல், பஞ்ச மரபு, இவை இசை கூறும். செயிற்றியம், கூத்த நூல், நடனக்கலை வகை கூறும். பல தொன்னூல்கள் கூறும். தோற்கருவி, உழவு, முரசு, உடுக்கை, மிருதங்க, தாள, மேளமாகும். துளைக்கருவி, புல்லாங்குழலோடு மரக்கிளை ஒடித்து அமைத்து சீவாழி பொருந்தும் முகவீணை திமிரி நாயனம் நாதஸ்வரமாகும். நரம்பு கருவி, மகரையாள், சகோடையாள், செங்கோட்டியாள், ஆயிரம் நரம்புகள் கொண்ட பேரியாள், சாரங்கியோடு என்று மிரவீணையாகும். மிடத்து கருவி குரலாகும். பண்பட்டு பண்பாடும் குரல் வகையாகும். இத்தனையும் ஒருங்கிணைந்து குரல் துத்தம் கை கிளை உழை இழி விளறிதாரமென ஏழிசை எழும்பத்தாளம் தவறாமல் இசைந்தாடும் நடன

9:07 இருக்கின்றது. இஸ்டெஃபமின் நேற்று இரு நாளையின் முதல் பாடல் ஒலித்திருக்கின்ற இந்த பொழுதில் நாங்களும் ஒரு சிந்தனை ஒன்றை பார்க்கலாம். முக்கியமான ஒரு சிந்தனையும் கூட, விறகு விற்பவர் கண்ணுக்கு வீணை கிலோ கணக்கில் தான் தெரியும். நாம் யார் என்பதை விட யார் யார் பார்வையில் நாம் யாராகின்றோம் என்பதுதான் பயணமாகின்றது என்பதைத்தான் இங்கு அழகாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்கின்ற போதுதான் நாங்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பது தொடர்பாக சிந்திக்கக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து சற்று விடுபடக்கூடியதாக இருக்கும். வீணை என்பது மிக பெருமதியான ஒரு மிக முக்கியமான ஒரு அழகான ஒரு வாத்தியமாக இருக்கின்றது. அது அதிக கலை நுட்பங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒரு வாத்தியமும் கூட. ஆனாலும் கூட அது மரத்தினால் செய்யப்படுகின்ற போது, விறகு விற்கக்கூடியவர்கள் கண்களினால் அதை அவர்கள் பார்க்கின்ற போது இது எத்தனை கிலோ தேரும் என்று சொல்லித்தான் அவர்களால் காண முடியும். இதே மாதிரி தான் மற்றவர்கள் தங்களது மனநிலைக்கேற்பதான் எல்லா விடயங்களையும் அணுகுவார்கள் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியம். இன்னும் ஒருவர் எங்களை குறை கூறிவிட்டார் என்பதற்காக நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல என்று சொல்லி நாங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ளுதல் அவசியம். எந்த பொழுதிலும் எங்களை நாங்கள் தரம் தாழ்த்தி கொள்ளுதல் தான் நாங்கள் தரம் கீழே செல்வதற்கான ஒரு வாய்ப்பை கொண்டு வரும். அதை விடுத்து மற்றவர்கள் எங்களை குறை சொல்லுகின்றார்கள், அவர்கள் எங்களை நன்றாக பேசவில்லை என்பதற்காக நாங்கள் எந்த பொழுதிலும் குறைந்து போகப் போவதில்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. இன்னொருவர் எங்களை விமர்சிக்கின்றார் என்று சொன்னால் அது அவரது மனநிலைக்கேற்ப வெளிப்படுகின்ற ஒரு விமர்சனமாக இருக்கின்றது என்பதை எப்போது புரிந்து கொள்ள தொடங்குகின்றோமோ அப்போதே நாங்கள் இந்த தேவையில்லாத பேச்சுக்களையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் அதிகம் கவனிக்காமல் தொடர்ந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் தான் அவசியமாகின்றது. இந்த வாழ்க்கை பயணத்தில் இதுதான் யதார்த்தமாகவும் அமைகின்றது. எனவே அதை நாங்கள் மிகச்சரியாக புரிந்து கொள்ளுகின்ற போது இயல்பாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் நகரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒரு சில சமயங்களில் அதிகம் உணர்ச்சி வசப்பட்டவராக இருக்கின்ற போது ஒரு சந்தர்ப்பத்தையோ அல்லது ஒரு சம்பவத்தையோ பார்க்கின்ற போது அதை வேறு விதமாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் அதே மாதிரியான ஒரு நிகழ்வை நாங்கள் இன்னும் ஒரு நேரம் அமைதியாக இருக்கின்ற போது எங்களது மனநிலை வந்து சீராக இருக்கின்ற போது அதை காண்கின்ற போது அதை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற விதம் சற்று வேறுபட்டதாக இருக்கும். எனவே சூழ்நிலைகளுக்கேற்ப மனிதர்களுக்கேற்ப மனநிலைகளுக்கு ஏற்ப நாங்கள் காண்கின்ற ஒவ்வொன்றும் மாறுபட்டு கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுதல் தான் அவசியமாகின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லிக் கொள்ளலாம். விறகு விற்பவர் கண்ணுக்கு வீணை கூட கிலோ கணக்கில் தான் தெரியும். நாம் யார் என்பதை விட யார் யார் பார்வையில் நாம் யாராகின்றோம் என்பதுதான் இந்த வாழ்க்கை பயணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை அழகாக இந்த சிந்தனை சொல்லித்தந்திருக்கின்றது. சூரிய வெப்பம், சூரிய வெளிச்சம், அதிக வெப்பம் எல்லாம் இணைந்திருக்கின்ற ஒரு காலை பொழுதைத்தான் நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 27 காலை பொழுதில் வெப்பநிலையாக இருந்தாலும் 38 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்நிலையாகவும் கூட பெற்று கொண்டிருக்கின்ற நிலைமைகள் தான் வெளிப்புறத்தில் இருக்கின்றது. வெளியிலே சென்றால் அந்த ஒரு கடும் வெப்பத்தை காலையிலேயே உணர்ந்து கொள்ளலாம். 9 என்று சொல்லி கொஞ்சம் சந்தேகம் தோன்றும். ஏனென்றால் அந்த அளவுக்கு அதிக வெப்பத்துடன் கூடிய சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு பொழுதாகவும் கூட இந்த பொழுது இருக்கின்றது. இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வு நேற்று போலதான் 34 வரை வெப்பநிலை உயர்ந்து 43 டிகிரி செல்சியஸை உணரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். இரவு வேளை 23, அதே 29 தான் இரவின் உணர்லையாகவும் கூட நாங்கள் பெற இருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதே நேரம் சூரிய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். மதிய பொழுதில் நேற்று போல இடையில் இடியுடன் கூடிய மழை இந்த கடும் வெப்பத்தின் காரணமாக வந்து போகலாம். அதையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். வெயிலும் இருக்கும், ஆனால் இடையில் திடீரென்று ஒரு சில இடங்களில் சற்று கடுமையாகவும் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காற்றின் வேகமும் கூட அந்த பொழுதில் சற்று உயர்வாக இருக்கலாம் நேற்று போல என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே மழையும் இருக்கும், நிறைந்த சூரிய வெளிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். அதிக வெப்பமும் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய பகல் பொழுதும் இன்றைக்கு இருக்கின்றது. 9:02 இரவு பொழுதில் சூரியன் அஸ்தமிக்கும் இன்றைய நாளில் என்பது தொடர்பாகவும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் நாளைக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை, ஆனால் ஒப்பீட்டளவில் சற்று ஒரு சில டிகிரிஸ் வந்து குறைவான உணர்நிலையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வந்து 29-39 வரை உணரப்போகின்றோம் கூடிய உணர்நிலையை. எனவே அந்த ஹீட் இவெண்ட்டின் 4வது நாளாக நாளைய தினம் இருக்கும். இன்றைக்கு 3வது நாள், நாளைய நாளோடு கொஞ்சம் இந்த வெப்ப உணர்நிலையில் சற்று மாற்றங்களை நாங்கள் வார இறுதியில் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெளிச்சமும் இருக்கு, மழையும் கூட சேர்ந்திருக்கலாம். அதிலும் மதிய வேளை வந்து தண்ட ஸ்டோம் அதிகமாகவே இருக்கலாம் என்பதைத்தான் கூறுகின்றார்கள். 10 mm வரைக்கும் கூட தண்ட ஸ்டோம் மதிய பொழுதில் இருப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வெளிச்சமும் இருக்கும், ஆனால் மழை இடையில் சற்று பலமான மழையாகவும் கூட வந்து போகலாம். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டை பார்த்தால் சனிக்கிழமை 26-34 வரை தான் உணரப்போகின்றோம்.
இந்த நாட்களோடு போட்டு பார்க்கையில் அது கொஞ்சம் குறைவான உணர்வு என்று சொல்லித்தான் கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் வெப்பமாகத்தான் இருக்கும், கடும் வெப்பம் அல்ல. சூரிய வெளிச்சமும் இருக்கும், மழை கொஞ்சம் தூறலாக இருக்கலாம் காலை மதியம். அதுக்கு பிறகு வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை நிலைமையை பார்த்தால் காலையில் தான் வெளிச்சம், அதுக்கு பிறகு முகில் அதிகம் இருக்கலாமா, மாலை இரவு பொழுதில் மெல்லிய மழை தூறலும் கூட சொல்லப்படுகின்றது. வெப்பநிலை சற்று தணிந்திருக்கும், 23 வெப்பநிலையாக இருந்தாலும் 26 தான் உணரக்கூடிய சாத்தியங்கள் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றன ஞாயிற்றுக்கிழமைக்கு. திங்கட்கிழமையின் நிலைமை என்ன என்று சொல்லி பார்த்தால் திங்கட்கிழமை வந்து மழை தூறல் இருக்கலாம், 23 வெப்பநிலை, 27 உணரப்படும், சூரிய வெளிச்சமும் முகிலும் பகல் வழி இணைந்திருக்கும். செவ்வாய் 24-29 உணரப்படும், வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். எனவே இந்த வாரம் போலல்லாமல் அடுத்த வாரம் வந்து அதிக வெப்பம் இல்லாமல் மிதமான ஒரு கோடை கால வாரமாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் இப்போது இந்த காலநிலை தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 9:13 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்,
7: என்னது
6: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026, ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம், உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

9:28 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வியாழக்கிழமையின் காலை பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் விடுமுறை அது முடிந்த இன்றைக்கு வேலைக்கு எல்லோரும் புறப்பட்டிருப்பதன் காரணமாக தாமதங்கள் சற்று அவதானிக்கப்படுகின்றன. 401 வெஸ்ட்பவுண்ட் வந்து கெனடி வீதி பகுதியிலிருந்து தாமதங்களை எதிர்கொள்ள தொடங்குகின்றது. இந்த தாமத நிலைமைகள் டிவிபி அண்மித்த பகுதியில் விக்டோரியா பார்க் தாண்டிய இடங்களிலிருந்து அதிகரிக்கிறது. கலெக்டர்ஸ் வந்து சற்று அதிகமான வாகன நெரிசல்களை விக்டோரியா பார்க் அவென்யூவிலிருந்து கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. எக்ஸ்பிரஸ் டிவிபி அண்மித்த பகுதியிலிருந்து அதிக தாமதங்களையும் கூட லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் எதிர்கொள்ளுகின்றது. கலெக்டர்ஸ் என்று சொல்லி பார்த்தால் நீண்ட தாமதங்கள் யங் ஸ்ட்ரீட் வரைக்குமே கடுமையாக இப்போது தென்படுகின்றன. பேவியூவே அண்மித்த பகுதியில் கடும் வாகன நெரிசல்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் எனவே கெனடி வீதி பகுதியில் டிவிபி தாண்டி யங் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்கள் வரைக்குமே மிக அதிகமான வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. காரணம் யங் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதியில் அவென்யூ ரோடுக்கு அண்மையில் வாகன விபத்தொன்று நிகழ்ந்திருக்கின்றது. எனவே இதுதான் இந்த தாமதங்களை அந்த பகுதியில் அதிகமாக்கி இருக்கின்றது என்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பிறகு தாமதம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய நிலைமைகளோடு தான் இப்போது 401 வெஸ்ட் பவுண்ட் நகர்கின்றது. ஈஸ்ட் பவுண்டின் நிலைமைகளை பார்த்தால் ஹைவே 47 பகுதிகளில் இருந்து தாமதங்கள் வெஸ்டர்ன் ரோட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன. ஆனால் குறைந்த அளவில் தான். மீண்டும் கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் கூட குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. பேவியோவில் இருந்து லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் கூட குறைவான வாகன நெரிசல்களை தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஈஸ்ட் பவுண்டில் அதிக தாமதங்கள் இல்லாமல் பயணிக்கலாம். வெஸ்ட் பவுண்ட் தான் டிவிபி பகுதியிலிருந்து லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் கடுமையான வாகன நெரிசல்களை இப்போது கொண்டிருக்கின்றது. டிவிபியை பார்த்தால் சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. லோரன்ஸ் வரைக்கும் அதிக தாமதங்களும் அதுக்கு பிறகு எக்லிங்டன் வரைக்கும் குறைந்த தாமதங்களும் இருக்கின்றது. அதன் பின்பு அதிக வாகன நெரிசல்கள் இல்லாமல் நீங்கள் பயணிக்கலாம். நோர்த் பவுண்டில் தாமதங்கள் இல்லை. 404 சவுத் பவுண்ட் ஃபிஞ்ச் தாண்டிய இடங்களிலிருந்து 401 வரைக்கும் தாமதங்கள் உயர்வாக காணப்படுகின்ற நிலைமை இப்போது இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு July 2 எங்களது ஆர்வத்தை அதிகரிக்கின்ற ஒரு நாள் என்பதைத்தான் சொல்லலாம். இன்றைக்கு வந்து வேர்ல்ட் UFO டேயாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பச்சை மனிதர்கள் அவர்கள் வந்து எங்களது நெய்பர்ஸாக இருக்கின்றார்கள். அதாவது பக்கத்து வீட்டில் இல்லை, பக்கத்து கிரகத்தில் எங்காவது அவர்கள் இருக்கலாம் என்று சொல்லித்தான் நாங்கள் நம்புகின்றோம். எனவே அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அதுதான் இந்த UFO. அதற்கான ஒரு நாளாக காணப்படுகின்றது இந்த நாள் என்பது தொடர்பாகவும் இந்த விடயத்தையும் இன்று நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த கிரீன் லிட்டில் கிரீன் மனிதர்கள் தொடர்பாக எங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கின்றது. உண்மையிலே அவர்கள் இருக்கின்றார்களா, பூமிக்கு வந்து போகின்றார்களா, எங்களை மேலிருந்து அவர்கள் பார்க்கின்றார்களா, அல்லது நாங்கள் அவர்களை பார்க்க முடியுமா, அவர்களோடு பேச முடியுமா, தொடர்பு கொள்ள முடியுமா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட வித்தியாசமான கருத்துக்கள் எல்லாம் மிக மிக அதிகமாகவே இருக்கின்றதன் காரணமாகத்தான் அது தொடர்பான நிறைய திரைப்படங்களையும் கூட நாங்கள் பார்த்து ரசிக்கின்றோம். எனவே அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நாளாகத்தான் 2001 வேர்ல்ட் UFO டே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். July 2 என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பூமியில் உயிர் வாழ்க்கைக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இங்கே இருக்கின்றன. அதே மாதிரி எங்களது பூமியை தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் எங்காவது ஒரு இடத்தில் இந்த பூமி மாதிரி வாழக்கூடிய சாத்தியக்கூறுகளை வைத்திருக்கின்ற ஒரு பிளானட் இருக்கலாம். அங்கு எங்களைப் போல எங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்னும் வித்தியாசமான மனிதர்கள் அல்லது ஒவ்வொரு விலங்குகளும் கூட இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த நாள் வந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பிரபஞ்சத்தில் நாங்கள் ஒருவர் மட்டுமே வாழ சாத்தியமில்லை. இதே மாதிரி எங்களைப் போல சிந்திக்கக்கூடிய அறிவார்ந்த உயிர்கள் வந்து இருக்கக்கூடிய சாத்தியம் அதிகம் இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது தொடர்பான ஒரு சில ஆதாரங்களும் கிடைத்திருப்பதாகத்தான் பூமியில் இருக்கின்ற அந்த மனித வரலாறு சொல்லுகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த பறக்கும் தட்டுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அதிகம் கவனம் எடுக்கின்றோம். ஃப்ளையிங் சோசர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயர் ஏன் வந்தது என்று சொல்லியும் நாங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம். அதுக்கான காரணம் வந்து 1947 வாஷிங்டனில் மவுண்ட் ரெய்னியர், அதற்கு மேலே ஒரு விமானத்தில் பறந்து கொண்டிருந்த பைலட் கென்னத் ஆர்னால்ட், இவர் வந்து அந்த பகுதியில் ஒரு 9 ஷைனி ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கின்றார். இது நடந்தது வந்து 1947. எனவே அது சற்று வித்தியாசமாக இருக்கின்றதே என்று சொல்லி அவர் அதிகம் கவனிக்கின்ற போதுதான்
அவருக்கு அது ஒரு விசித்திரமான ஒன்றாக தென்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அனுபவம் தொடர்பாக அவர் விவரிக்கின்ற போது சொல்லியிருந்தாராம், இந்த நீருக்கு மேலே சோசர்ஸ் ஒரு தட்டு மாதிரியான ஒரு ஒரு பொருளை நாங்கள் எறிகின்ற போது அது எப்படி அந்த நீருக்கு மேலே தாவி செல்லுமோ அதே மாதிரி தான் அந்த 9 ஷைனி ஆப்ஜெக்ட்ஸும் கூட அந்த வானத்தில் மிருகங்களிடையே தாவி தாவி சென்றன என்று சொல்லித்தான் அவர் அந்த ஒரு விபரத்தை வந்து கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த நிலையில் தான் அந்த ஃப்ளையிங் சோர்சஸ் மாதிரி அவை இருந்தன என்று சொல்வதன் அடிப்படையில் அந்த மனிதர்கள் வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வாகனத்தை நாங்கள் ஃப்ளையிங் சோர்சஸ் பறக்கும் தட்டுக்கள் என்று சொல்லியே நாங்கள் அதுக்கு பிறகு அந்த பேரை வைத்து அழைக்க தொடங்கினோம் மனிதர்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் 1953 நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், அது வந்து கிங்மேன் இன்சிடென்ட் என்று சொல்லி பார்க்கப்படுகின்றது. அரிசோனாவில் யுஎஃப்ஓ ஒன்று மோதி இருக்கின்றமைக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து அந்த காலத்தில் கொடுக்கப்படுதாம். இது 1953. அதே நேரம் இந்த ஏலியன் டெக்னாலஜியை அமெரிக்க இராணுவம் வந்து மீட்டெடுத்து கொண்டது அந்த ஒரு சம்பவத்தில் என்பது தொடர்பான தகவல்களும் கூட நிறையவே பரவ தொடங்கின என்பது தொடர்பாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 1953 நிகழ்ந்திருக்கின்ற கிங்மேன் இன்சிடென்ட் தொடர்பாக. எனவே இந்த நிகழ்வு வந்து வேட்டுக்கிரகவாசிகள் குறித்த அமெரிக்க அரசாங்கத்தின் இரகசியத்தன்மை பற்றிய பொதுமக்களின் ஒரு ஆர்வத்தை மிக மிக அதிகமாகவே தூண்டியிருந்தது என்பது தொடர்பாகவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படித்தான் மனிதர்கள் வந்து வேட்டுக்கிரகவாசிகள் தொடர்பான அதிக ஆர்வத்தை வெளிப்படுத்த தொடங்கியிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றதாம். வானத்தில் தாங்கள் கண்டிருக்கின்றோம் என்று சொல்லி இதுவரை தரப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட ரிப்போர்ட்ஸ் வந்து உண்மையிலே எல்லாம் யுஎஃப்ஓக்கான சாத்தியம் இல்லை என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஸ்பேஸ் கிராஃப்டாக அவை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதும் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வேற்று கிரக விண்கலங்களை தாண்டி வானத்தில் பைலட்ஸோ அல்லது சாதாரண பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களோ காணக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு சில சமயங்களில் பல சமயங்களில் என்று சொல்லலாம் மேன்மேட் ஆப்ஜெக்ட்ஸாகவும் கூட இருக்கின்றமே அதுக்கு பிறகு அவதானிக்கப்பட்டிருக்கின்றதாம். அதே நேரம் இயற்கையாக தோன்றக்கூடிய அட்மாஸ்பியரிக் ஃபெனோமினா அதுவும் கூட இந்த மாதிரியான தோற்றுப்பாடுகளை வானத்தில் ஏற்படுத்தலாம். இயற்கை நிகழ்வுகளின் போதும் கூட ஒரு சில கிளவுட்ஸோ அல்லது வெவ்வேறு வானியல் நிகழ்வுகளின் அந்த ஒரு வடிவங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு மனித கண்களுக்கு தென்படக்கூடிய சாத்தியங்களும் கூட இருக்கின்றன. அதை நாங்கள் மறுக்க முடியாது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் வேற்றுக்கிரகவாசிகள் இங்கு பூமிக்கு வருகின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தொடர்ந்து நீடிக்கின்றது. அவர்கள் வந்தால் சிறப்பு என்று சொல்லியும் கூட ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வருகின்ற போது அது ஆபத்தானதாக அமையும் என்று சொல்லப்படக்கூடிய கருத்துக்களும் இருக்கின்றன. இருந்தாலும் அதிக ஆர்வத்தோடு தான் இந்த வேர்ல்ட் யுஎஃப்ஓ டே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 9:36 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan ena anithikkum or pair.
5: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 604-8-647-3028. Camsonics.com.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7

ஜெயச்சந்திரன் அவர்களது குரலில் மந்திர புன்னகை திரைப்படத்திலிருந்து பாடலில் கேட்டிருக்கின்றோம். 9:48 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை அளித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு குட்டி கதை முக்கியமான ஒரு கருத்தை பகிர்கின்றது. ஒரு அரசர் ஒரு நாட்டில் நகர்வலம் சென்று கொண்டிருக்கின்றாராம். ஒரு கிராமத்தின் ஊடாக அவர் செல்லுகின்றார் மாறு வேடத்தில். அப்போது ஒரு மூதாட்டி வந்து ஒரு குடிசை வீட்டுக்கு முன்னே அமர்ந்து கூடை முடிந்து கொண்டிருக்கின்றார். இப்போது அந்த அரசன் அந்த மூதாட்டியை அணுகி கேட்கின்றாராம், அம்மா, நீங்கள் மட்டும் தனியாக இந்த கிராமத்திலிருந்து கூடை முடிந்து கொண்டிருப்பது போல தென்படுகின்றது. நீங்கள் தனியாகவா இருக்கின்றீர்கள்? வேறு ஒருவரையுமே இந்த கிராமத்தில் காணவில்லையே. எல்லோரும் எங்கே போயிருக்கின்றார்கள் என்று சொல்லி நிலைமையை விசாரிக்கின்றார் மாறு வேடத்தில் அங்கு சென்றிருக்கக்கூடிய மன்னர். இப்போது அந்த மூதாட்டி சற்று கோபத்தோடு பதில் சொல்லுகின்றார், எல்லோரும் இந்த கிராமத்திலிருந்து அரசரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அரண்மனைக்கு பயணமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அவர் கூறுகின்றார். இப்போது மன்னருக்கும் ஆச்சரியம், இத்தனை பேர் தன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அரண்மனைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்களே, இவர் மட்டுமே போகவில்லை என்று சொல்லி அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு கேட்கின்றாராம், நீங்கள் மட்டுமே செல்லவில்லை, தனியாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி அரசன் கேட்டபோது அந்த மூதாட்டி சொல்லுகின்றார், செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்காமல் அரசரை தரிசிக்க போவது மிக முட்டாள்தனம் என்று சொல்லி உறுதியான குரலில் பதில் சொல்லுகின்றார் அந்த மூதாட்டி. அரசரை தரிசிப்பதால் பயனொன்றும் கிட்டாது என்பது உங்கள் எண்ணமா என்று சொல்லி சற்று உள்மன கோபத்தோடு மன்னர் சொல்லுகின்றார். இப்போது அந்த மூதாட்டி பதில் சொல்லுகின்றாராம், அதற்கும் பயன் கிட்டுமோ கிட்டாதோ என்று சொல்லி எனக்கு தெரியாது. எனக்கு குடும்பம் இருக்கின்றது, அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உதறி தள்ளிவிட்டு ஒரு நாள் வேலையை பாழ்படுத்தி கொண்டு அரசரை காணச் செல்வது அறிவீனமாகாதோ என்று சொல்லி அந்த மூதாட்டி பதில் சொல்லுகின்றார். இதை கேட்டு அரசருக்கு அளவில்லாத ஆனந்தம் வருகின்றது. இப்போது மாறுவிடத்திலிருந்து அவர் தான் யார் என்ற உண்மையை சொல்லி ஒரு பொன் நாணயம் ஒன்றையும் கூட அந்த மூதாட்டிக்கு பரிசாக கொடுத்துவிட்டு சொல்லுகின்றாராம், இந்த தங்க நாணயத்தை எனது பரிசாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அரசரை தரிசிக்க சென்றவர்கள் திரும்பி வந்ததும் அவர்களிடம் சொல்லுங்கள், அரசர் உங்களை வந்து தரிசித்துவிட்டு போகின்றார் என்று சொல்லி அவர்களிடம் கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு மன்னன் அங்கிருந்து தனது பயணத்தை தொடர்கின்றார் என்பதுதான் இந்த ஒரு முக்கியமான கதை. அது பல விடயங்களை எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றது. தேவையில்லாத எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் எங்களது நேரத்தை தான் பெரும்பாலும் வீணடித்து கொண்டிருக்கின்றோம். அதை விடுத்து ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்வதன் மூலமாகத்தான் எங்களது வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற்றம் காண முடியும். ஏதோ ஒன்று வந்துவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் நாங்கள் பெரும்பாலும் எங்களது நேரத்தை வந்து அந்த விடயங்கள் தொடர்பாக அதிகம் செலவிடுகின்ற போது பொறுப்பாக செய்ய வேண்டிய அந்த செயல்களை செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. எனவே பொறுப்பை எப்போதும் உதறி தள்ளிவிடாதீர்கள். எதற்காகவும் இந்த சமயத்திலும் கூட நீங்கள் அந்த பொறுப்புகளை உதறி தள்ளிவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வந்து எங்களது வாழ்க்கையில் பெரிய அளவிலே முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்த்து விடாது. ஒவ்வொருவருமே தனக்கான அந்த பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் நாளாந்த கடமைகளை தொடர்ந்து செய்கின்ற போது அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் வலியுறுத்துகின்றது இந்த ஒரு குட்டி கதை. 9:52 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஏ ஜாக்ஸ் நிசான் அண்ட் இன்ஃபினிட்டியில் சர்வீஸ் ஈவென்ட் 2026 நிசான் ரோக் எஸ்யூவி களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 நிசான் கிக்ஸும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 நிசான் லீவ் எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 இன்ஃபினிட்டி QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 நிசான் சென்ட்ராக்களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச Mohammed Levy 4374777960 4374777960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
4: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பெற்று வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: Your favorite music
9: on your favorite station. 102.7
8: East FM.

நேரம் காலை 10:06 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வியாழக்கிழமையின் காலை வேளை ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலையை பார்த்தால் நாளைய தினம் இன்றைய அதே விலையில் தான் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். மாற்றமில்லாமல் தான் எரிபொருள் விலை நீடிக்கப் போகின்றது என்பது தொடர்பாக இப்போது கூறப்படுகின்றது. வெப்ப எச்சரிக்கைக்குரிய நிலைமைகள் தான் இன்றைக்கும் இருக்கின்றன. 29 வெப்பநிலை உயர்வு இப்போது 40°C நாங்கள் உணர்கின்றோம். 34 வரை வெப்பநிலை பிற்பகல் வேளையில் உயர்ந்திருக்கும். ஒரு 2 மணிக்கு பிறகு 43°C இன்றைய நாளின் கூடிய உணர்நிலையாக ஒரு சில மணி நேரத்திற்கு தொடர்ந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாலை பொழுதில் 38°C உணரப்படும். இரவு வேளை 29°C உணர்நிலையை நாங்கள் பெறப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் பிரதானமாக இருக்கும். ஆனால் நேற்று போல இன்றைக்கும் கூட திடீரென்று வந்து போகக்கூடிய தண்டர்ஸ்டோம் பிற்பகல் அல்லது மாலை பொழுதில் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது ஒரு சில இடங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் திடீர் என்று நிலைமைகள் மாறலாம். மலைமேகம் கூடி சற்று பலத்த காற்றுடனும் கூட ஒரு சிவிய தண்டர்ஸ்டோமாக வருவதற்கான சாத்தியங்களை தான் நாங்கள் சந்திக்கின்றோம். திடீரென்று வானத்திலிருந்து அதிகமான அந்த மழையை வந்து கொட்டியது மாதிரி இருக்குமாம். ஷோர்ட் டைமில் ஒரு 30-50 mm வரைக்கும் கூட அந்த ஸ்டோம் மழையை கொண்டு வரும் என்பது தொடர்பான ஒரு சில தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. டோனோவை பொறுத்தளவில் இந்த நிலைமைகள் இன்றைக்கு இருக்குமாம். ஒன்டாரியோவின் பல இடங்களுக்கும் இதே மாதிரியான நிலைமைகள் தான் சொல்லப்படுகின்றது. நேரம் குபெக்கின் ஒரு சில பகுதிகளும் கூட ரவுண்ட்ஸ் ஆஃப் சிவியர் தண்டர்ஸ்டோம்ஸை இன்று சந்திக்கலாம். இந்த ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டி தான் அதற்கான வாய்ப்பையும் கூட உருவாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து 3வது நாளாகவும் இந்த மாதிரியான நிலைமைகளைத்தான் நாங்கள் சந்திக்கின்றோம். அதிக வெப்பம், அதிக சூரிய வெளிச்சம், அதனோடு சேர்த்து இடையில் வந்து போகக்கூடிய கடும் மழை, அதுவும் இடியுடன் கூடிய மழையாக அது இருக்கும் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்போது 40°C நாங்கள் உணர்கின்றோம். இன்றைக்கு பிற்பகல் வழியிலும் ஸ்காப்ரோவை பொறுத்தளவிலும் மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். இடையில் மழை வந்து போகும். ஆனால் சூரிய வெளிச்சம் தொடர்ந்து நிறைந்து இருக்கும். இரவு 9:02 தான் சூரிய அஸ்தமனம் இன்றைய தேர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் கூட வெளிச்சத்தை தரும் மழை சற்று உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமைகள் சொல்லப்படுகின்றன. மதிய பொழுதில் 10 mm வரையிலான தண்டர்ஸ்டோம் எதிர்பார்க்கப்படுகிறது. காலை மாலை பொழுதில் மெல்லிய மழை தூருளாக அது இருக்கலாம். 29 வெப்பநிலை 39 வரை உணரப்படும். சூரிய வெளிச்சத்தை நாளைக்கும் நாங்கள் காணப்போகின்றோம். வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் இந்த கடும் வெப்பம் இருக்கக்கூடிய நிலைமை சற்று தணிகின்றது. சனிக்கிழமை 26-34 உணரப்படும். சூரிய வெளிச்சம் தான் பிரதானமாக இருக்கும். மழை கொஞ்சம் தூரலாக இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிக வெளிச்சம், அதுக்கு பிறகு முகில் நிறைந்திருக்கக்கூடிய நிலைமைகள் சொல்லப்படுகின்றன. மாலை இரவு பொழுதில் மெல்லிய மழை தூருளும் இருக்கும். வெப்பநிலை சடுதியாக குறைந்து 23 இருக்குமாம். 26 உணரப்போ ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து அதுக்கு பிறகு வரப்போகின்ற வாரத்தில் அதிக வெப்பம் இல்லாத நிலைமை நீடிக்கலாம். திங்கட்கிழமை வந்து காலையில் மெல்லிய மழை இருக்கலாம். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம், 23 வெப்பநிலை உயர்வு, 27 தான் உணரப்போகின்றோம். செவ்வாய் 24-29 உணரப்படும். வெளிச்சம் முகிலணிந்திருக்கும். அடுத்த புதனும் கூட 27-33 வரை வெப்பநிலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடர்ந்து வெப்பநிலை சற்று குறைந்திருக்கும். அதிக வெப்பம் இல்லாத நிலைமைகளை நாங்கள் எதிர்பார்க்க கூடியதாக இருக்கும் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. காலை 10:10 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வியாழக்கிழமையின் காலை வேளை

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:15 பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மய ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மயா கனடாவில் முதல் முறையாக இணைந்து வழங்கும் சோலன் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் July 4 சனிக்கிழமை மாலை 5 முதல் விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சின்மயி மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். த ஹாப்பி நோமட்ஸ் .ca வில் டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாட்லைன் 437-997-2307. நேற்றைய தினம் பெரியளவில் ஆச்சரியம் இல்லாத ஒரு முடிவு தான் இந்த அமெரிக்கா மற்றும் கனடா மெக்சிகோவுக்கு இடையிலான அந்த ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான நீட்டிப்பு, அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் அமைந்திருந்தன. இந்த 3 இடையிலான இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை நீட்டிப்பதில் கனடா மற்றும் மெக்சிகோவுடன் அமெரிக்கா தொடர்ந்து இணைந்து கொள்ளாது என்று சொல்லி நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தனது அறிவிப்பை தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது நிர்வாகம் நேற்று புதன்கிழமை வெளியிட்டமை தான் பெரியளவில் ஆச்சரியம் அளிக்காத ஒரு முடிவு என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இந்த ஒப்பந்தத்தை இனி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளின் மூலமாக நீட்டிக்க முடியும், இனி என்ன நடக்கும் என்பது தொடர்பான சரியான கணிப்புகள் எதுவும் கூட வெளியிடப்படவில்லை என்று சொன்னாலும் ஒரே ஒரு விடயம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பேச்சுக்கள் நடத்தப்படும். அதே நேரம் அடுத்த ஒரு 10 இப்போதைய இந்த ஒப்பந்தம் அமுலிலே இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே அடுத்த ஒரு 10 நாங்கள் இந்த ஒப்பந்தம் இருக்கும் என்று சொல்லி நம்பலாம். ஆனால் ஒரே ஒரு முடிவு தான் அதனை மாற்றக்கூடியதாக இருக்குமாம். அது என்னன்னு சொன்னால் அதிகாரபூர்வமாக அதில் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த 3 ஒன்று, பெரும்பாலும் அமெரிக்கா 6 காலத்திற்கு ஒரு அதிலிருந்து விலகுவது தொடர்பான ஒரு அறிவிப்பை வழங்கி ஒரு அவகாசத்தை வழங்குகின்ற போது அதன் நிலைமைகள் தலைகீழாக மாறலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அது இதுவரைக்குமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை வெளியிடவில்லை. ஆனால் அதனை நீட்டிப்பது தொடர்பான அந்த ஒரு முடிவு தான் இன்னமும் கூட எடுக்கப்படவில்லை என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க நிர்வாகம் வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக அதன் சில விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய விரும்புவதாகத்தான் நேற்று புதன்கிழமை அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு சமிக்ஞை ஒன்றை கொடுத்திருப்பதாக அந்த தகவல்களை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினமும் அது தொடர்பாக பல விடயங்கள் பேசப்படுகின்றன. இதுவரைக்கும் கடைபிடிக்கப்படுகின்ற இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளையும் அல்லது மெக்சிகோ கனடாவுடன் நீடிக்கக்கூடிய வர்த்தக பற்றாக்குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்காக அமெரிக்கா தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தும் என்று சொல்லித்தான் US ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஜமேசன் கீர் வந்து தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் அந்த பேச்சுக்கள் தொடர்கின்ற நிலையில் அமுலிலே இருக்கும். எனவே இதுவரைக்கும் நீடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற வரை இப்போதைய ஒப்பந்தம்தான் கடைபிடிக்கப்படும் என்பது தொடர்பாகத்தான் இந்த பொழுதில் முக்கியமான ஒரு சில தகவல்களை இந்த கஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒப்பந்தம் தொடர்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் இங்கு பல செய்திகள் வந்து கூறுகின்றன. ஆனாலும் இந்த ஃப்ரீ ட்ரேட் டீல் அமலில் இருந்தாலும் கூட நீண்ட கால தீர்வை அந்த பேச்சுவார்த்தைகளினால் இப்போதைக்கு காண முடியவில்லை என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்ற நிலையில்தான் இது வந்து நார்த் அமெரிக்கா முழுவதுமே ஒரு புதிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியிருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. 3 இடையிலான அந்த வர்த்தகம் என்று சொல்லி பார்த்தால் ஒரு வருடத்தில் ஒரு 2 அளவுக்கு நீடிக்கக்கூடிய ஒரு ட்ரேடாக காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் ட்ரேட் ஆஃபிஷியல்ஸ் வந்து இந்த லாங் டேர்ம் எக்ஸ்டென்ஷனை செய்வதற்கு முன்பு அதில் மேஜர் சேஞ்சஸை வந்து எதிர்பார்க்கின்றார்கள். பெரிய மாற்றங்களை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற நிலையில்தான் இப்போதைக்கு அது தொடர்பான முடிவுகள் எதுவும் எட்டப்பட முடியாமல் போயிருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த வாகனங்களுக்கான மூல விதிகள், பால் சந்தை அணுகல் மற்றும்
சைனா போன்ற மூன்றாம் தரப்பு நாடுகள் இந்த பிராந்திய ஒப்பந்தத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தான் அமெரிக்கா வந்து தொடர்ந்து கவலைகளை எழுப்பி வருவதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 10:20 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
7: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
8: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹாண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹாண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
9: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
10: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangalai Sandikkirgala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolamudiyam, Ungal Loan Processing Nei, Udanakudan Email Udaga Update Seyyapadam, Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656.
11: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை,
12: ஈஸ்ட் FM 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:33 ஆகியிருக்கின்றது. தாய்லாந்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று பெரும் கவலையை இப்போது அங்கு ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சாலையோரம் ஒன்றில் யாத்திரை சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பௌத்த துறவிகளின் குழு ஒன்றின் மீது ஒரு வாகனம் ஒன்று மிக விரைவாக வந்து மோதியதில் 9 துறவிகள் வந்து உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு அதிர்ச்சியான ஒரு விடயம் என்று சொல்லி பார்த்தால், அந்த வாகனத்தை ஓட்டி வந்தவர் ஒரு 11 வயதான ஒரு சிறுவன் என்று சொல்லித்தான் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தாய்லாந்து போலீஸ் இந்த விவரங்களையும் கூட வெளியிட்டிருக்கின்றது. நார்த் ஈஸ்ட் தாய்லாந்தில் தானாம் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பெற்றோரின் பிக்கப் ட்ரக் ஒன்றை ஓட்டி வந்திருக்கக்கூடிய ஒரு 11 வயது சிறுவன் தான் அந்த பௌத்த துறவிகள் மீது மோதியிருக்கின்றார் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த குரூப் ஆஃப் மாங்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அதில் 35 துறவிகள் வந்து அந்த யாத்திரையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. அவர்களோடு சேர்த்து 5 ஃபாலோவர்ஸும் கூட அந்த பகுதியின் ஊடாக நடந்து சென்ற போதுதான் சாலையோரத்தில் அவர்கள் இந்த மந்திரங்கள், அதாவது புத்தா புத்தா என்று சொல்லி அந்த மந்திரத்தையும் கூட ஓதிக்கொண்டு சென்று கொண்டிருந்த போது திடீரென்று அந்த வாகனம் தங்களை அண்மித்தது என்று சொல்லியும், அது மிக அருகில் வந்தபோது அது அந்த வாகனத்தின் வேகம் வந்து மிக அதிகமாக இருந்த நிலையில்தான் திடீரென்று அந்த வீதியிலிருந்து சாலையோரத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த பௌத்த துறவிகளின் குழு மீது அந்த வாகனம் மோதியது என்று சொல்லியும், அதிலிருந்து மயிரலையில் உயிர் தப்பியிருக்கக்கூடிய ஒரு துறவி அந்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்திருக்கின்றார். அந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் துறவிகளது ஆடைகள் மற்றும் அவர்கள் கொண்டு சென்ற பொருட்கள் எல்லாம் கிடப்பதை காட்டக்கூடிய வீடியோஸும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த சம்பவம் நடந்த இடத்திலேயே 5 துறவிகள் உயிரிழந்திருந்தார்கள். அதுக்கு பிறகு ஏனைய 4 பேர் வைத்தியசாலைக்கு எடுத்து சென்ற நிலையில் அங்கு உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இன்னும் 3 பேரது நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும், இன்னும் பலர் அதிக காயங்களோடு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வைத்தியசாலையில் உடனடியாக இரத்த தானம் செய்வதற்கான அழைப்பும் கூட இப்போது விடுக்கப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. இப்போது அந்த சிறுவன் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சிறுவன் வந்து பெற்றோரது அனுமதி இல்லாமல் அந்த பிக்கப் ட்ரக்கை எடுத்து சென்றதாகவும், அதுக்கு பிறகுதான் கட்டுப்பாட்டை இழந்து துறவிகள் மீது மோதியதாகவும் முதல்கட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனாலும் கூட இந்த சிறுவன் தொடர்பான சட்ட ரீதியாக எடுக்கப்படக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இப்போது தாங்கள் தீர்மானித்து வருகின்றோம், அது தொடர்பாக பல விடயங்களை ஆராய்ந்து வருகின்றோம் என்று சொல்லியும் கூட போலீஸ் சீஃப் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றவர் ஒரு சிறுவன். அவர் எதற்காக இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் என்பது தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை ஆராய்ந்து வருகின்றோம். தடயவியல் பரிசோதனைக்காக வாகனம் இப்போது எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் தாய்லாந்து போலீசாரினால் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். மேலதிகமான தகவல்கள் அந்த சிறுவன் தொடர்பாக வெளியிடப்படவில்லை என்று சொன்னாலும், இந்த ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷனின் அடிப்படையிலே பார்த்தால் அந்த சிறுவன் வந்து ஒரு ஸ்பெஷல் நீட் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் என்பது தொடர்பாக அந்த விவரங்கள் முதற்கட்டமாக வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தாய்லாந்தில் வந்து பௌத்த துறவிகள் அதிகம் மதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள்தான் இந்த பௌத்த தத்துவங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பதன் காரணமாக இந்த புத்தரின் போதனைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அவற்றை கடத்தக்கூடிய பொறுப்பு அந்த துறவிகளிடம் இருப்பதனால் அவர்கள் வந்து மிகவும் மதிக்கப்படக்கூடியவர்களாக அங்கு இருக்கின்றார்கள். இந்த மாதிரியாக இந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களின் ஊடான அந்த துறவிகளது ஊர்வலங்கள் அடிக்கடி அங்கு நடக்குமாம். அந்த ஊர்வலத்தில் செல்லக்கூடிய அந்த பௌத்த துறவிகளுக்கு பொதுமக்கள் வந்து மரியாதை மற்றும் பக்தியின் அடையாளமாக உணவு கொடுப்பார்களாம். அதே நேரம் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்களையும் கூட தானமாக அந்த துறவிகளுக்கு வழங்குவது ஒரு வழக்கமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் வந்து தாய்லாந்து முழுவதுமே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூட அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதே நேரம் சரி, இந்த செய்தியோடு சேர்த்து நாங்கள் ஃபிஃபா வேர்ல்ட் கப் என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாகவும் பார்க்கலாம். பரபரப்பான போட்டிகள் இந்த ரவுண்ட் ஆஃப் 32 தொடர்ந்து நடைபெற்று வருவதையும் காண முடிகிறது. நேற்றைய கேம்ஸ் என்று சொல்லி பார்த்தால்
இங்கிலாந்து டிஆர் கொங்கோவை வீழ்த்தி இப்போது ரவுண்ட் ஆஃப் 16 முன்னேறி இருக்கின்றமை வந்து மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. நேற்றைய போட்டிகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது முதல் அந்த நேரத்திலே ஆரம்பத்தில் வந்து டியா கொங்கோ தான் ஆதிக்கம் செலுத்தியிருந்தது. 7வது நிமிடத்திலேயே பிரையன் சிபேங்கா அவரினால் அந்த முதல் கோல் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ சார்பாக அடிக்கப்பட்ட நிலையில் அது வந்து அந்த அணிதான் ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கியிருந்தாலும் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் கேமில் தான் இங்கிலாந்து வந்து மீண்டும் பலத்தோடு களமிறங்கி இருந்தது. இங்கிலாந்தின் அணித்தலைவர் ஹாரி கேன் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் கோல்ஸை 2 அடித்ததன் காரணமாக இங்கிலாந்து அணி வெற்றியை நேற்று பெற்றுக்கொண்டு இப்போது ரவுண்ட் ஆஃப் 16 நுழைந்திருக்கின்றது. அது வந்து அடுத்ததாக மெக்சிகோ சிட்டியில் மெக்சிகோவை எதிர்கொள்ளப் போகின்றது இந்த ரவுண்ட் ஆஃப் 16 என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்ற இங்கிலாந்து வர்சஸ் டியார் கொங்கோ போட்டிகள் தொடர்பாக. அதே மாதிரி பெல்ஜியம் செனகலை நேற்று எதிர்த்து விளையாடியிருந்தது. பெல்ஜியம் 3 கோல்ஸை அடித்த நிலையில் அது வெற்றி பெற்றிருந்தது. செனகல் 2 கோல்ஸை தான் போட முடிந்திருந்தது. யுஎஸ்ஏ போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினாவை எதிர்த்து விளையாடியிருந்த நிலையில் 2 கோல்ஸ் யுஎஸ்ஏ பெற்று வெற்றியூட்டியிருக்கின்றது. ஆனால் ஒரு ரெட் கார்டும் கூட யுஎஸ்ஏக்கு அந்த கேமில் வழங்கப்பட்டிருந்ததையும் இங்கு சொல்லலாம். இன்றைய கேம்ஸ் என்று சொல்லி பார்த்தால் 3 ஸ்பெயின் ஆஸ்திரியா மோதுகின்ற அந்த கேமை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 7 போர்ச்சுக்கல் குரோவேஷியாவை எதிர்கொள்ளப் போகின்றது இன்றைய தினம் இரவு 7 அதுக்கு பிறகு 11 தான் சுவிட்சர்லாந்து அல்ஜீரியா மோதக்கூடிய அந்த ஒரு போட்டியையும் கூட நாங்கள் இன்று பார்த்து மகிழலாம் என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். நாளைக்கு முக்கியமான கேம்ஸ் என்று சொல்லி பார்த்தால் ஆஸ்திரேலியா ஈஜிப்ட் மோத இருக்கின்றது. 2 அந்த கேம்ஸ் எதிர்பார்க்கப்படுகின்றது. அர்ஜென்டினா நாளைக்கு வந்து களமிறங்குகிறது. மீண்டும் 6 அர்ஜென்டினா காபோவர்டியை எதிர்த்து போட்டியிட போகின்றது. 9:30 என்று சொல்லி பார்த்தால் கொலம்பியா கானா 2 நாடுகளும் மோதக்கூடிய அந்த போட்டியையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த நிலையிலே கனடா வந்து இந்த ரவுண்ட் ஆஃப் 16 சனிக்கிழமை ஜூலை 4 மோத போகின்றது. 1 தான் மொரோக்கோவை கனடா எதிர்கொள்ளப் போகின்றது என்று சொல்லியும் அந்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில் மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, KM Business .ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
1: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ்ட் 2026. சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டீ அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் July 4 சனிக்கிழமை காலை 11 முதல் இரவு 10 வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கு. Free admission, free parking. Kuttu Fest 2026.
6: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.
7: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: மற்றும் ஜி கே ஜே சர்வீசஸின் புதியதோர் பரிமாணம் 5-star tours கனடா USA க்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929
1: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
2: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: மனு தி லோன் அரேஞ்சர் ஓரோ சேலன் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 42

0: ப்ரோ 6479804779. ஸ்காம்ப்ரோவில் சரவணபவன். மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply.
4: என்ன யோசின?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
8: 416-994-3861.
9: Feel the bass. 102.7 FM.

காலை 11:01 ஈஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241-212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். உமது மின்னஞ்சல் ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com. யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ். எரிபொருள் விலையில் மாற்றம் ஏதும் இருக்கப் போவதில்லை. இன்றைய விலையில் தான் நாளைக்கும் கூட நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். அதிக வெப்பம் இருக்கின்ற ஒரு 3வது நாளை இந்த வாரத்தில் நாங்கள் சந்திக்கின்றோம். வெப்ப எச்சரிக்கைக்குரிய நிலைமைகள் இன்றைக்கும் தொடர்கின்றன. 30 வெப்பநிலை, இப்போது 41°C நாங்கள் உணர்கின்றோம். வெப்பநிலை இன்னமும் உயர்ந்து 34 இருக்கும். பிற்பகல் ஒரு 2 அளவில் எட்டக்கூடிய நிலைமை அது. 43°C 2 ஒரு 4-5 வரைக்குமே நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே கடுமையான வெப்ப உணர்நிலை பிற்பகல் வேளையில் ஒரு 3-4 நீடிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. இரவு பொழுதில் 23-29°C நாங்கள் உணரப்போகின்றோம். அதிக சூரிய வெளிச்சம் தான் இருக்கும். ஆனால் மதியம் மாலை பொழுதில் திடீரென்று வந்து போகக்கூடிய பலமான தண்டஸ்டோமையும் நாங்கள் சந்திக்கலாம். இன்றைய தினம் ஒவ்வொரு இடத்திலும் சற்று வேறுபட்ட வகையிலும் கூட அந்த மழையின் அளவு இருக்கலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். 9:02 சூரியஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய நிலைமைகள் இன்றிலும் பார்க்க சற்று குறைவாக இருக்கும் வெப்பநிலை உணர்நிலை என்று சொன்னாலும் நாளைக்கும் கூட அதிக வெப்பம் தான். வெள்ளிக்கிழமை 29 இருக்கும். 39 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். காலையிலிருந்தே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சூரிய வெளிச்சமும் இருக்கும். தொடர்ச்சியாக சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் காணலாம். ஆனால் தண்டர் ஸ்டோமுக்கான வாய்ப்புகளும் அதிகம் சொல்லப்படுகின்றன. மதிய பொழுதில் 10 mm வரைக்கும் கூட மழை வந்து போகலாம். நாளைய தினம் மாலையிலும் கூட மெல்லிய தூறல் இருக்கும். வருகின்ற சனி ஞாயிற்றுக்கிழமைகள் தான் நிலைமைகள் அதிகம் மாறப்போகின்றன. சனிக்கிழமை 26-34 உணரப்படும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவில் 23-26 தான் உணரப்போகின்றோமாம். எனவே அதிக மாற்றம் வருகின்றது ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துதான். காலையில் வெளிச்சம் இருக்கும். அதுக்கு பிறகு மழை முகில் அதிகம் தென்படலாம். மாலை இரவு பொழுதில் மெல்லிய தூறல் இருக்கும். திங்கள் காலையிலும் கூட மழை தூறல் இருக்கலாம். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் தென்படும். 23 வெப்பநிலை, 27 நாங்கள் உணரப்போகின்றோம் திங்கட்கிழமை. செவ்வாய் 24-29 தான் உணரப்படும். வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். அடுத்த புதன் 27-33 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்க போகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். அடுத்த வாரம் 34-33°C தான் அதிக கூடிய உணர்நிலையாக இருக்கப் போகின்றது. அதுவும் புதன் வியாழன் கிழமைகள் தான் அந்த நிலைமைகள் இருக்கும். அதுக்கு முன்பு அதிக வெப்பம் இல்லாத நாட்களாகத்தான் அடுத்த வாரத்தின் நாட்களையும் நாங்கள் எதிர்பார்க்க கூடியதாக இருக்கும் என்பதையும் இப்போது சொல்லிக்கொள்ளலாம். வெனிசுவேலாவில் பூமி அதிர்வு நிகழ்ந்து 1 காலம் கடந்திருக்கின்றது. எனவே 8 கழித்து ஒரு மனிதர் வந்து இப்போது உயிரோடு மீட்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான முக்கியமான தகவல்கள் இப்போதுதான் வெளியிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இரட்டை நிலநடுக்கங்களை தொடர்ந்து கடந்த புதன்கிழமை இரவு வேளை இடிந்து விழுந்திருக்கக்கூடிய கட்டடத்தின் இடிபாடுகளுக்குள் 8 அவர் சிக்கியிருந்த நிலையில் தான் இப்போது அவர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி அந்த அதிசய மனிதர் தொடர்பாக சொல்லப்படுகின்றது. ஹெர்னன் கில் என்று சொல்லி அவரது பெயரையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர் உயிரோடு இருக்கின்றார் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் 4 முன்பு அவரை மீட்கக்கூடிய அந்த மீட்பு பணிகள் ஒரு 100 அதிகமாக தொடர்ந்தது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. காரணம் ஒரு 140 டன்ஸ் ஆஃப் ரபிளுக்கு கீழே தானும் அவர் அகப்பட்டிருந்தார். ஒரு பெரிய கட்டடத்தின் பேஸ்மெண்ட் பில்டிங்கில் அவர் ஒரு பார்க்கிங் லாட்டில் வேலையில் இருந்தபோதுதான் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அந்த கட்டடம் முழுமையாகவே இடிந்து விழுந்திருந்தது. ஆனால் அந்த பார்க்கிங் லாட்டில் இருந்திருக்கக்கூடிய ஒரு கூடாரம் அவரை அந்த கட்டட இடிபாடுகளில் இருந்து பாதுகாத்திருந்தது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அவர் உயிரோடு இருக்கின்றார் என்று சொல்லி தெரிந்த பிறகும் கூட அவரை மீட்கக்கூடிய அந்த மீட்பு பணிகள் கடும் சிக்கலானதாக அமைந்திருந்தது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருந்தார்கள். இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஒரு மீட்பு பணியாளர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இதுவரை நான் கையாண்டவற்றிலேயே மிக மிக அதிகமான சிக்கலான, அதே நேரம் தொழில்நுட்ப ரீதியாக கடினமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு மீட்பு பணியாக அது அமைந்தது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அவர் உயிரோடு இப்போது மீட்கப்பட்டிருக்கின்றமை பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். மீட்பு பணியாளர்கள் வந்து கடந்த சனிக்கிழமை அவர் உயிரோடு இருப்பதை கண்டுபிடித்திருந்தார்களாம். அதுக்கு பிறகுதான் தொடர்ச்சியாக பல நாட்கள் அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்துதான் இப்போது அவரை மீட்க முடிந்திருக்கின்றது என்பதும் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. வெனிசுவேலா, சில்லி மற்றும் கோஸ்டாரிக்கா, எல் சல்வடோர், மெக்சிகோ, போர்ச்சுகல், யுனைடெட் ஸ்டேட்ஸ் போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் அதிக மீட்பு பணியாளர்கள்
பணியாளர்கள் அந்த மனிதரை மீட்கக்கூடிய பணியிலே இணைந்திருந்தார்கள் என்பதும் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சேதமடைந்திருக்கக்கூடிய கட்டட இடிபாடுகளின் ஊடாக அவரை சென்றடைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்சஸ் டக்ஸ் என்று சொல்லியிருக்கின்றார்கள், அவரை சென்றடைவதற்கு உருவாக்கப்பட்டிருந்த அணுகல் குழாய்கள் பல தடவைகள் இடிந்து விழுந்தன என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருந்தது. பெரும் ஒரு ஆபத்தான ஒரு மீட்பு பணியாக அது அந்த மீட்பு பணியாளர்களுக்கும் சரி அல்லது அந்த மனிதருக்கும் சரி அமைந்திருந்தது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் இரவு வேளை கடைசியாக அந்த தேடுதல் பணியாளர்களினால் அவரோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்த முடிந்திருக்கின்றது. ஒரு விஷுவல் கண்டாக்டும் கூட அவரோடு கிடைத்திருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஃபுட்டேஜும் கூட ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருந்ததாம். கில் வந்து சிக்கியிருந்திருக்கக்கூடிய இடிபாடுகளுக்குள் செருகப்பட்ட ஒரு சிறிய கேமராவில் தான் அந்த ஃபுட்டேஜ் வந்து எடுக்கப்பட்டிருந்தது என்பதும் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் அவருடன் தொடர்புகளை ஏற்படுத்த தொடங்கியிருந்தார்கள். அவரது ஒரு கண் வந்து மிக அதிகமாகவே சிவந்திருந்த நிலையில் அவர் ஒரு ஃபேஸ் மாஸ்க் ஒன்றையும் கூட போட்டிருந்த நிலையில் தான் இப்போது மீட்கப்பட்டிருந்தார். அந்த ஃபேஸ் மாஸ்க் எப்படி கிடைத்தது என்று சொன்னால் ஒரு சிறிய துளையினோடாக அவருக்கு அதை கொடுத்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த கட்டட இடிபாடுகளுக்குள் உள்ளே மீட்பு பணியாளர்கள் வேலை செய்கின்ற போது அதிக அளவிலான அந்த டஸ்ட் வந்து அல்லது அந்த துகள்கள் வந்து அவரை பாதிக்கலாம் என்பதன் அடிப்படையில் தான் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மாஸ்க் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும் கூட சொல்லியிருக்கிறார்கள். எனவே பல வழிகளிலும் திட்டமிடப்பட்டிருந்த ஒரு மீட்பு பணி தான் இப்போது வெற்றியடைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:08 மீஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 4162913232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
8: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
9: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்,
10: என்னது
9: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
12: FM 102.7 East FM.
11: .ca.

என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை 11:22 ஆகி இருக்கின்றது. சமர் வந்திருக்கின்றது, எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விடியம் தான். ஆனால் இந்த சமர் காலத்தோடு சேர்த்து வெளியிலே நாங்கள் அதிகம் நேரம் செலவிடுகின்ற போது எங்களை வந்து இப்போதும் அநோய் பண்ணக்கூடிய ஒரு உயிரினம், சிறிய உயிரினம், ஆனால் நுழம்புகள் பெரும் ஆபத்தானவை. அந்த நுழம்பின் பெருக்கம் ஆல்பர்ட்டா, அதிலும் எட்மண்டன் பகுதியில் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை தொடர்பாகத்தான் முக்கியமான செய்திகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. எட்மண்டனில் பெய்திருக்கக்கூடிய வரலாறு காணாத கனமழை வந்து இந்த நுழம்புகளின் பெருக்கத்திற்கு பெரும் காரணமாக அமைந்திருக்கின்றமை தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஜூன் மாதத்தில் சாதனை அளவிலான மழை வந்து தொடர்ச்சியாக பொழிந்திருக்கின்ற நிலையில் இப்போது அந்த மான்சூன் ஆஃப் மோஸ்கிட்டோஸை அங்கு அது கொண்டு வந்து சேர்த்திருப்பதாகத்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் தான் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆல்பர்ட்டாவின் கேபிட்டல் தான் எட்மண்டன் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அங்குதான் ஒரு மாத காலமாக பெய்திருக்கின்றதாம் ஒரு வரலாறு காணாத மழை. அதைத் தொடர்ந்துதான் புதிதாக பொறித்திருக்கின்ற இந்த முட்டைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நுழம்புகள் வந்து தங்களுக்கான அந்த ஒரு இரத்த வேட்டையை இப்போது தொடங்கி இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஜூன் மாதத்தின் ஆரம்ப காலத்தில் தான் ஹெவி ரெயின்ஸ் மிக அதிகமாகவே இருந்திருக்கின்றதாம். அதுக்கு பிறகும் கூட ஒரு மாத காலம் இதுவரை இல்லாத அளவுக்கு மழை பொழிவு நீடித்திருக்கிறது. கடந்த ஒரு சில ஆண்டுகள் என்று சொல்லி பார்த்தால் அல்பர்ட்டா வந்து பெரும் வறட்சியை சந்தித்திருந்த நிலையில் அதுவரைக்கும் டோமண்டாக இருந்திருக்கக்கூடிய அந்த நுழம்புகளின் முட்டைகள் எல்லாமே இப்போது தாராளமாக பொறித்த நுழம்புகளை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு அதிகமான நீரை பெற்றிருக்கின்றன என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போதும் கூட அங்கு அந்த ஜூன் மழையின் காரணமாக பல இடங்களிலும் நிலம் வந்து தொடர்ச்சியாக ஈரப்பதம் மிக்கதாகத்தான் இருக்கின்றது. அங்கு தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீர் அதிகளவில் விரைவாக வடிய போவதில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது இந்த மாதிரியான நுழம்புகள் மாதிரியான சிறிய உயிரினங்கள் பல்கி பெருகுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும், அவற்றுக்கான ஒரு தற்காலிகமான வாழ்விடங்களையும் கூட அந்த ஒரு மழை நீர் இப்போதும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த விபரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே வெவ்வேறு தலைமுறைகளை சேர்ந்திருக்கக்கூடிய நுழம்புகள் ஒன்றோடொன்று கலந்து பெருகக்கூடிய வாய்ப்பு வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. எப்படி என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் அதுக்கான ஒரு சில விளக்கங்களையும் கூட இங்கு கொடுக்க முடிகின்றது. பெண் உழம்புகள் என்ன செய்யும் என்று சொன்னாலாம், ஈரப்பதன் மிக்க நிலத்திலோ அல்லது தேங்கியிருக்கக்கூடிய நீரிலோ தனது முட்டைகளை இடத் தொடங்கும். அவற்றின் இனங்களின் அடிப்படையில் அவை பொறிக்கக்கூடிய அந்த காலப்பகுதி சற்று வேறுபடலாம். எல்லா நிலைமைகளும் அவற்றுக்கும் சரியாக இருந்தால், அந்த ஈரப்பதம் தொடர்ந்து நீடித்தும் இருக்குமாக இருந்தால், அந்த இடப்பட்டிருக்கின்ற முட்டைகள் பொறித்து உடனடியாகவே ஒரு சில நாட்களில் அந்த நுழம்புகள் வெளிவரத் தொடங்கும். ஆனால் அந்த வெளிப்புற சுற்றுச்சூழல் நிலைமைகள் வந்து அவை பொறிப்பதற்கு சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த முட்டைகள் வந்து தங்களுக்கான அந்த வெள்ள நிலைமைகள் வருகின்ற வரை அப்படியே காத்திருக்குமாம். அந்த டோமண்ட் நிலையில் வந்து அவை தொடர்ந்திருக்கும். அதுக்கு பிறகு ஈரழிப்பு, ஈரப்பதன், அந்த வெள்ளம் எல்லாம் சேர்ந்து வருகின்ற போது அவை பொறித்து அதில் இருந்து அந்த நுழம்பு வெளியேறக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் திடீரென்று அந்த முட்டையை பொறித்து அந்த நுழம்பு வெளிவருகின்ற போது ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே முட்டையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் மாஸ்கிட்டோஸ் வந்து இரத்தத்தை உறிஞ்சுவதற்கு தயாராக பறக்க தொடங்கி விடுமாம். இதன் காரணமாகத்தான் மழை பெய்கின்ற போது ஒரு சில நாட்களிலேயே இந்த நுழம்புகளின் எண்ணிக்கை சுற்றுச்சூழலில் மிக மிக அதிகமாகவே இருக்கும். எனவே இந்த இரத்தம் உறிஞ்சி உண்ணிகளுக்கு வந்து கோடை காலம் ஒரு பெரிய விருந்தான ஒரு காலப்பகுதியாகத்தான் அமைகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆச்சரியம், இந்த நுழம்புகளின் முட்டைகள் வந்து தங்களுக்கான அந்த பெர்ஃபெக்ட் கண்டிஷன் வருகின்ற வரை கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலம் வரைக்கும் கூட அப்படியே டோமண்ட் நிலையில் அவை இருக்கும். செயலற்ற நிலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் கூட அவை வெயிட் பண்ணலாம். அதுக்கு பிறகு அவை ஆக்டிவேட் ஆகி நல்ல வெள்ளம் அல்லது ஈரழிப்பு கிடைக்கின்ற போது அவை அந்த நுழம்புகளை வெளியிடக்கூடியதாக இருக்கும். அந்த முட்டைகளிலிருந்து நுழம்புகள் வெளிவரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அல்பர்ட்டாவில் தொடர்ந்து ஒரு சில ஆண்டுகள் வந்து கொஞ்சம் வறண்ட நிலையை நீடித்திருக்கின்ற நிலையில் பல இடங்களிலும் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த இந்த டோமண்ட் எக்ஸ் வந்து சற்று அழிந்து போயிருக்கின்றது என்பது என்னவோ உண்மைதான் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். எனவே அது ஒரு நன்மை என்று சொன்னாலும், ஆனால் இந்த முறை தொடர்ந்து ஜூன் மாதத்தில் பெய்திருக்கக்கூடிய கடும் மழை
மீண்டும் மீண்டும் அந்த நுழம்புகள் பல்கி பெருகுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விடயம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இப்போது பெய்யக்கூடிய இந்த மழையினால் வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த நுழம்புகள் வந்து உடனடியாகவே இரத்தத்தை தங்களது உணவாக சேகரிக்க தொடங்குமாம். எனவே இந்த ஏனைய உயிரினங்களிலிருந்து அது உறிஞ்சக்கூடிய அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் அதனை பயன்படுத்தி அவை மிக விரைவாகவே மீண்டும் மீண்டும் முட்டையிடக்கூடியனவாகவும் கூட மாறுகின்றன. எனவே இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடைபெற்று அவற்றின் அந்த எண்ணிக்கை வந்து மிக மிக விரைவாக பல மடங்கு உயர்வானதாக மாறப்போகின்றது சுற்றுச்சூழலில் என்பது தொடர்பாகத்தான் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். எனவே இப்போது என்று சொல்லி பார்த்தால் அல்பர்டாவின் அந்த ஒரு கவர்மெண்ட் வந்து பல நடவடிக்கைகளை நுழம்புகளை அழிப்பதற்கு எடுக்க தொடங்கி இருக்கின்றதா. இந்த CO2 பெய்டட் மாஸ்கிட்டோ ட்ராப்ஸ் வந்து பல இடங்களிலும் வைக்கப்பட்ட நிலையில் அவற்றின் பிடிக்கப்படக்கூடிய அந்த நுழம்புகளின் எண்ணிக்கை வந்து ஜூன் மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போது பல மடங்கு உயர்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு சில இடங்களில் அந்த June 8 வரை நீடித்திருக்கக்கூடிய அந்த வாரத்தில் அந்த மாஸ்கிட்டோ ட்ராப்ஸில், அதாவது தனித்த அந்த மொஸ்கிட்டோ ட்ராப்ஸில் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சராசரி நுழம்புகளின் எண்ணிக்கை வந்து ஒரு 289 இருந்திருக்கின்றதாம். ஆனால் அதுவே இப்போதைய காலத்தில் என்று சொல்லி பார்த்தால் 1200% அதிகரித்து அவரேஜாக 3753 மொஸ்கிட்டோஸ் ஒரு ட்ராப்பிலே பிடிக்கப்படுகின்றதுன்னு சொன்னால் அதில் அந்த நுழம்பின் எண்ணிக்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிகரிப்பு தொடர்பாகத்தான் நாங்கள் முக்கியமான அந்த தரவுகளை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது என்பது தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எட்மண்டனில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உடனடியாகவே அந்த பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றதாம். உங்களது ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஓட்டர்ஸ் அங்கேயாவது இருந்தால் உடனடியாகவே அவற்றை அகற்றிவிடுங்கள் என்று சொல்லியெல்லாம் பல்வேறுபட்ட அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படுவதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது அந்த பகுதிக்கு வந்து ஒரு புதிய இனம் வந்து சேர்ந்திருக்கின்றதாம். எனவே அது தொடர்பான எச்சரிக்கைகளும் அதிகம் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த புதிய இனம் என்று சொல்லி பார்த்தால் கியூலெக்ஸ் பிபியன்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு நுழம்பினமா. இது வந்து வெஸ்ட் நைல் வைரஸை கேரி பண்ணக்கூடிய ஒரு கேரியராக அறியப்படுகின்றது. வெஸ்ட் நைல் வைரஸ் வந்து மனிதர்கள் உட்பட ஏனைய விலங்குகள் அல்லது பறவைகளுக்கு வந்து உயிரிழக்கக்கூடிய ஆபத்தை கொண்டு வரக்கூடிய நியூரலஜிக்கல் டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ், அதை சுமந்து வரக்கூடிய அந்த புதிய இனமாக இருக்கின்ற கியூலெக்ஸ் பைபியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நுழம்பு இப்போது அல்பர்டாவில் வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். 2018 முதல் ஒரு சில இடங்களில் அவதானிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு கால்கரி, சதர்ன் அல்பர்டா போன்ற இடங்களுக்கும் இப்போது அது மைக்ரேட் பண்ணியிருக்கின்றது என்பதும் தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இப்போதைய அந்த மழைக்கு பின்னரான அந்த நிலைமைகள் தொடர்பான எச்சரிக்கைகள் பல இடங்களிலும் தொடர்வதாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நுழம்புகள் வந்து, அதிலும் குறிப்பாக இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய இனங்கள் வந்து பெரும்பாலும் இந்த தேங்கி நிற்கக்கூடிய நீரில் தானாம் முட்டையிடுவதற்கு விரும்புகின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் விண்டர் சீசனிலே பல்வேறுபட்ட பொருட்களை வெளியிலே வைத்திருப்போம். சமரில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பொட்ஸ் எல்லாம் நிறையவே வெளியில் இருக்கும். நிமிர்ந்த நிலையில் அவை இருக்கின்ற போது தொடர்ச்சியாக அதற்குள்ளே நீர் தேங்கலாம். அல்லது அந்த பறவைகளுக்காக வைக்கப்படக்கூடிய அந்த பேர்ட் பேட்ஸ் அல்லது வெவ்வேறு பொருட்களில் நீர் தேங்கி இருக்கின்ற நிலையில் அவை அந்த புதிய நுழம்பினங்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடமாக மாறலாம். அறியாமல் நாங்கள் விட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து எங்களுக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அதன் காரணமாக அவற்றை கவனித்துக் கொள்ளுதல் அவசியம். அங்கு மட்டுமல்ல, இங்கும் அதே நிலைமைதான். வீட்டில் எங்காவது இந்த மாதிரி நீர் தேங்கக்கூடிய மாத்திரங்களோ அல்லது பொருட்களோ இருக்கின்றதா என்று சொல்லி நாங்கள் சரியாக கவனிக்கக்கூடிய ஒரு தேவையும் கூட இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போதைய சமல் எங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் திண்டாட்டமாக கூட அந்த நிலைமைகள் மாறலாம் நுழம்புகளின் பெருக்கம் காரணமாக என்பதுதான் இங்கு நாங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி. 11:32 ஈஸ்ட் FM நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: Your favorite music
1: on your favorite station.
2: 102.7.
0: It's East FM.
3: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்க. தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மோனிசேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
6: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மொரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃப்ளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0686-8 6477-0686-8
7: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். 11:46 ஆகியிருக்கின்றது. முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக தான் நாங்கள் இந்த பொழுதில் பார்க்க இருக்கின்றோம். மனிதர்கள் வந்து இயற்கை தொடர்பான பிரமிப்பை எப்போதும் மனதுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம், இந்த இரண்டையும் நாங்கள் பார்ப்பதன் மூலமாக எங்களுக்கு மிக மிக அதிகமான நன்மைகள் கிடைப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. பல விடயங்களில் நாங்கள் அதிக நன்மைகளை பெறுகின்றோம். எங்களது மெமரி, எங்களது ஸ்லீப் சைக்கிள், எங்களது மூட் போன்றவற்றின் மீது இந்த கோல்டன் மொமெண்ட்ஸ் வந்து அதிக செல்வாக்கை செலுத்துகின்றன என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிலும் இந்த சூரிய உதயத்திலும் பார்க்க சூரிய அஸ்தமனம் நிறைய நிறங்களோடு நாங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தின் ஏற்படக்கூடிய அந்த ஒரு மாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரமிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தும். அதுதான் இந்த சன்செட் தொடர்பாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நன்மைகளில் ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லித்தான் ஆரோக்கிய தொடர்பான ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களது ஆரோக்கியத்தின் பல அம்சங்களில் வியக்கத்தக்க தாக்கத்தையும் கூட இந்த சன்செட்டை நாங்கள் பார்ப்பது ஏற்படுத்தக்கூடும் என்பதுதான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள். பிரமிப்பு என்பது எங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத பிரம்மாண்டமான மற்றும் ஆழமான ஒன்றை நாங்கள் காண்கின்ற போது எங்களது உடலில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வாகத்தான் அமைகின்றது. அதைத்தான் நாங்கள் பிரமிப்பு என்று சொல்கின்றோம். ஒரு விடயத்தை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது, நாங்கள் எதிர்பார்த்ததிலும் பார்க்க அது பல மடங்கு உயர்வானதாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த பிரமிப்பு வந்து எங்களுக்கு ஏற்படுகின்றது. ஒரு சிறந்த ஒரு கலைப்படைப்பை பார்க்கின்ற போதும் கூட ஒரு பிரமிப்பு எங்களிடையே ஏற்படுத்தலாம். அதை அனுபவிப்பது என்பது எங்களது கண்ணோட்டத்தை மாற்றக்கூடியதாகவும் கூட இருக்கும். பெரும்பாலும் எங்களது கண்களில் ஒரு நல்ல ஒரு ஆனந்த கண்ணீர் வரக்கூடியதாக இருக்கும், அல்லது உடலில் வந்து ஒரு சிலிர்ப்பையும் கூட நாங்கள் உணரலாம். எனவே இது வந்து எங்களது உடலில் ஒரு நல்ல எதிர்வினையை தூண்டுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான தகவல்களையும் பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த பிரமிப்பு வந்து எப்படி எங்களை அதிகம் செலுத்துகின்றது என்று சொல்லி பார்த்தால், ஒருவர் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய புள்ளியாக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த பிரமிப்பு, அதுவும் குறிப்பாக இந்த இயற்கை தொடர்பான பிரமிப்பு எங்களுக்கு கொடுக்குமா? இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் நாங்கள் ஒரு மிகச்சிறிய ஒரு புள்ளியாகத்தான் இருக்கின்றோம். எனவே இந்த நிலையில் அந்த பிரமிப்பு வந்து நாங்கள் நாளாந்தம் அனுபவிக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள், அல்லது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த சிக்கல்கள், வாழ்க்கை தொடர்பான பதட்டங்கள் எல்லாவற்றையும் முக்கியமில்லாதவை என்று சொல்லி எங்களை உணர வைக்கும் என்பதைத்தான் அமெரிக்காவின் அரிசோனா யூனிவர்சிட்டி அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபெசர் தெரிவித்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த பிரமிப்பு, இயற்கை தொடர்பான பிரமிப்பு எங்களிடம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதிக்கமாக இருக்கும். இது வந்து எங்களது மன ஆரோக்கியத்துக்கு வந்து மிகவும் உகந்ததாகவும் கூட இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய அந்த மன உளைச்சல் தரக்கூடிய விடயங்கள் உண்மையிலேயே அவ்வளவு முக்கியத்துவமானவை அல்ல என்பதையும் கூட நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மொமெண்ட்டையும் கூட அது உருவாக்குகின்றது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எத்தனையோ பல விடயங்கள் இருக்கின்றன, நாங்கள் பெரிதும் அதிகம் மனதுக்குள் போட்டு அலட்டிக்கொள்ளக்கூடிய அந்த சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் பெரிதுபடுத்த தேவையில்லை என்பதை உணர வைக்கக்கூடிய

கவனத்தை ஈர்த்து அந்த சிக்கல் தரக்கூடிய அந்த சுழலை உடைத்து நிகழ்காலத்திற்கு எங்களை திரும்ப கொண்டு வருகின்றது என்று சொல்லித்தான் அது தொடர்பான விளக்கங்களும் கூட இங்கு கொடுக்கப்பட்டிருப்பதையும் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இது வந்து ஒரு மனிதரை வந்து அதிகம் சமூக சேவை அல்லது ஒரு பெரிய ஒரு சமூகம் சார்ந்த நடத்தையை செய்யக்கூடிய ஒரு மனிதராக மாற்றுமாம் நாங்கள் அடிக்கடி இந்த இயற்கை தொடர்பான பிரமிப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற போது என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு பிரமிப்பு என்பது சாதாரணமான பல விடயங்களிலும் எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியிலும் கூட நாங்கள் ஒரு சிலர் வந்து அந்த பிரமிப்பை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆன்மீகம் தொடர்பான பிரமிப்பு அல்லது இந்த மோரல் பியூட்டி தொடர்பான பிரமிப்பு அல்லது ஒரு சிறந்த இசையை கேட்கின்ற போதும் கூட அந்த பிரமிப்பு எங்களுக்கு ஏற்படும் அல்லது ஒரு விஷுவல் டிசைன் ஒன்று எங்களை கவர்கின்ற போதும் கூட அதனை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னாலும் இயற்கை தரக்கூடிய பிரமிப்பு தானாம் மிக மிக அதிகமான நல்ல மாற்றத்தை எங்களது உடலில் ஏற்படுத்துகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் இந்த சன்செட் என்பது மிக முக்கியமான ஒன்று என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சம்மர் சீசன் வந்து அதிக அளவில் எங்களுக்கு அதற்கான வாய்ப்பை வழங்கும். முடிந்த அளவுக்கு நீங்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த சூரிய அஸ்தமனத்தை தவற விட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் கூட என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த வானம் எங்களுக்கு காட்டுகின்றது, வானத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிறமாற்றம் என்ன என்பது தொடர்பாக எல்லாம் அவதானிக்கின்ற போது சாதாரணமாக நாங்கள் சந்திக்கக்கூடிய அந்த மனசிக்கல்கள் எல்லாம் எங்களிடமிருந்து அகன்றுவிடும் என்பது தொடர்பாகத்தான் புரிய வைப்பதற்கான முயற்சியில் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் எங்களது அந்த சர்க்காடியன் ரிதத்தையும் கூட ஒழுங்குபடுத்துவோம். இந்த சன்ரைஸ் மற்றும் சன்செட்டை நாங்கள் பார்க்கின்ற போது இயற்கையில் எங்களது உடல் தெரிந்து கொள்ளுமாம். இதுதான் நேரம் எழுந்து சரியாக வேலை செய்வதற்கு. அதுக்கு பிறகு சன்செட்டை பார்க்கின்ற போது தூங்க செல்வதற்கான நேரம் இது என்று சொல்லியும் கூட எங்களது அந்த இயற்கையான அந்த உடல் வந்து அதனை புரிந்து கொள்ளுகின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இயற்கை நிகழ்வுகளோடு தான் எங்களது உடலும் கூட ஒத்துப்போகக்கூடிய வகையில் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அதனை எங்களது உடல் தானாகவே உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் இந்த நாங்கள் சன்செட் சன்ரைஸ் போன்றவற்றை பார்க்கின்ற போது கிடைப்பதாகத்தான் பல விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் முடிந்த அளவுக்கு அந்த மாதிரியான இயற்கையில் ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான நிகழ்வுகளை கவனித்து அந்த பிரமிப்பை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மியா கனடாவில் முதன்முறையாக இணைந்து வழங்கும் சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் ஜூலை 4 சனிக்கிழமை மாலை 5 முதல் விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சின்மயி மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். thehappynomads.ca வில் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். ஹாட்லைன் 4379972307 எரிபொருள் விலையில் மாற்றமில்லை, நாளைக்கும் இன்று போலத்தான் இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு ஒப்பெச்சரிக்கைக்குரிய நிலைமைகள் தொடர்கின்றன. இப்போது 31°C 42°C உணர்கின்றோம். 34 வரை வெப்பநிலை உயர்ந்து 43 இன்று உணரப்படும் என்பதையும் குறிக்கொண்டு இதுவரை நேரமும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் குறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் summer clearance sale. ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளபாடங்களும் 50% கழிவு விலைகளில். Power recliner leather sofaக்கள், power recliner sectional sofaக்கள், நீளமான velvet sofaக்கள், Canadian made அழகான fabric sofaக்கள், bedroom setகள், sofa bedகள், dining tableகள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் summer clearance sale. 1970 Elsmere Road Unit 6 Scarborough 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421 416-626-8421
3: Astro Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-421-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421
5: ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 6A, ஸ்கார்போரோ. 416-649-6388. 416-649-6388.
6: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
7: Bye.

0: நீங்கள் புதிது.
1: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 2026 வியாழக்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு வளமை போன்று உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் 102.7 இணைந்திருக்கலாம், அல்லது நீங்கள் தொடர்பு இல்லைக்கு அவங்க அல்ல வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டோன்ட் வரி, உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் நிகழ்ச்சிகளை நேரடியாக கேட்பதற்கு eastfm.ca இருக்கின்றது. அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அவற்றின் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இது வந்து மொபைல் டிவைசஸ் ஊடாக நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் அல்லது வந்து கூகுளில் இந்த ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படியே நாங்கள் வெதரை பார்க்கலாம். கடும் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற அடுத்தொரு நாள், அதாவது ஆரேஞ்ச் வார்னிங் விடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் எல்லாம் இல்லை, ஆரேஞ்ச் வார்னிங். நாளையோடு ஒரு மாதிரி எங்களுக்கு இதில் இருந்து கொஞ்சம் விடுதலை இருக்க போகுது. முதல் சொல்லப்பட்டிருந்தது சனிக்கிழமை வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி, ஆனாலும் இப்போதைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் இந்த 30 மேலான ஒரு வெப்பநிலை கூறப்பட்டிருக்கிறது. இன்று இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 34°C மற்றும் உள்ளதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த அளவுக்கான ஒரு காலநிலை தான். கொஞ்சம் வெப்பம் தான், அதை நீங்கள் சகிச்சு கொண்டீங்கன்னா சரி, கவனமாக. அது மாத்திரம்தான், நாளைக்கு பார்த்தீங்கன்னா 31 இன்றைய விட பரவாயில்லைன்ற மாதிரி இடிமுழக்கத்துடன் கூடிய மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமையிலிருந்து 20 மேலான வெப்பநிலை. அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. 12:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

12:09 ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெரமியா கனடாவில் முதல் முறையாக இணைந்து வழங்கும் சவுல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் July 4 சனிக்கிழமை மாலை 5 முதல் விட்பி கனடா ஈவெண்ட் சென்டரில் இடம்பெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களினால் மகிழ்விக்க சின்மயி மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். thehappynomad.com.ca டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். thehappynomad.ca டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஹாட்லைன் 437-997-2307 437-997-2307. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம் ஃபீஃபா வேர்ல்ட் கப் அதற்கான போட்டிகள். இன்றைக்கும் 3 வந்து இடம்பெற போகின்றன. 1:00 ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரிய அணிகளுக்கு இடையிலே, அடுத்தது வந்து 7:00 போர்ச்சுகல் குரோஷிய அணிகளுக்கு இடையிலும், அடுத்தது வந்து 11:00 சுவிட்சர்லாந்து அல்ஜீரியா போன்ற நாடுகளுக்கிடையும் நடைபெற இருக்கிறது. இதில் இந்த போர்ச்சுகல் குரோஷியாவிற்கு இடையிலான 7:00 நடைபெற இருக்கிற போட்டி எங்களுடைய டொரண்டோவிலே நடைபெற இருக்கிறது. அதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால், இந்த 6 வந்து டொரண்டோ ஹோஸ்ட் பண்ணியிருந்தது. இந்த போட்டி தான் 6வது, அதாவது நிறைவு மேட்ச் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவுக்குள்ளே நடைபெறுகின்ற இறுதியான மேட்சாக இந்த போர்ச்சுகல் குரோஷியா போன்ற நாடுகளுக்கிடையேயான இன்று நடைபெறுகின்ற இந்த மேட்ச் இருக்க போகின்றது. அதேபோன்று ஃபேன்ஸ் இதற்காக திரளுவார்கள். ஆகவே அது தொடர்பாகவும் சிட்டி வந்து ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. டொரண்டோ பகுதியிலே சில இடங்கள் வந்து வீதிகள் முடக்கப்பட்டிருக்கும், ஏனென்றால் ஏராளமான ரசிகர்கள் வந்து கூடுகின்றதன் அடிப்படையிலே அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கிடையில் இன்னொரு விஷயமும் கூறப்பட்டிருக்கிறது. நேத்தன் பிலிப்ஸ்கேர்ல இன்றைக்கு வந்து இந்த ஃபேன் ஃபெஸ்டிவல் வந்து இடம்பெற மாட்டாது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். வேறு எதுவுமே காரணமில்லை. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இது வந்து கடுமையான ஹீட் வார்னிங் இருக்கின்றதன் அடிப்படையிலே எல்லோருடைய பாதுகாப்பு கருதி நேத்தன் பிலிப்ஸ் கேர்ல நடைபெற இருந்த இந்த ஃபேன் ஃபெஸ்டிவல் வாட்ச் பார்ட்டி வந்து இடம்பெற மாட்டாது அப்படின்னு சொல்லி சிட்டி வந்து கூறியிருக்கிறது. இன்றைக்கு, அதாவது July 2 அந்த வேர்ல்ட் கப் ப்ராட்காஸ்ட் வந்து அங்கே இடம்பெற மாட்டாதான். ஆகவே அதையும் கவனத்தில் கொள்ள முடியும். நீங்கள் ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahira, 416-299-1020.
3: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 ஜூன் 6 முதல் ஜூன் 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, ஜூன் 20 காலை 9:30 தேர் திருவிழா, ஜூன் 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், ஜூன் 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
5: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ் 2026. சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டி அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் ஜூலை 4 சனிக்கிழமை காலை 11 முதல் இரவு 10 வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கு. Free admission, free parking. Kottu Fest 2026.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:25 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தினம் மாபெரும் மலிவு விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, நம்ப முடியாத பேக்கேஜ் டீலாக சோஃபா லவ் சீட் ரெக்லைனர் $1498, மேட்சிங் ரெக்லைனர் சேர் $98. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றி விரையுங்கள். செலசி பர்னிச்சர், 3350 Pharmacy Avenue, Scarborough. சரிந்த வழியிலேயே பார்க்கலாம். நேற்றைய நாள் வந்து கனடா தினம் இன்னும் வித்தியாசமாக இயற்கை எண்ணெயால் கொண்டாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், நல்ல மழை, நல்ல இடி முழக்கம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் கொண்டாடி வச்சதால் நிறைய பேருக்கு வந்து கரண்ட் எல்லாம் போயிட்டது. என்னென்னு சொன்னால் மரங்கள் எல்லாம் விழுந்து பவர் லைன்ஸ் எல்லாம் கீழே விழுந்து இப்படி என்று சொல்லி வந்ததால் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த சிம்கோ கவுண்டி பகுதியிலே மின்சாரம் இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள். இப்போது அது சரி செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது. முடிந்த வரைக்கு தங்களால் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் தங்களுடைய குரூ வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. மீளவும் மக்களிற்கு இந்த மின்சாரத்தை கொடுப்பதற்கு அப்படி என்று சொல்லி ஹைட்ரோவன் கூறியிருக்கிறது. அதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறது என்னென்றால், இந்த பவர் லைன்ஸ் எங்கேயாவது நிலங்களில் விழுந்து கிடந்தால் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 10 மீட்டராவது அதிலிருந்து தள்ளி இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி குடியிருப்பாளர்களை கேட்டிருக்கின்றனர். அதேபோன்று ஒட்டாவா கனடாவினுடைய தலைநகரத்தில் கூட சரி மிக அதிகளவான வரலாற்று ரீதியான மழை நேற்றைய நாள் பொழிந்திருக்கின்றது. 118 மில்லிமீட்டர் அளவிலான மழை பொழிவு நேற்று மாத்திரமே இருந்திருக்கின்றது. இதன் காரணமாக ஏராளமான வீதிகளில் வந்து வெள்ளம் தங்கியிருக்கின்றதாம், பேஸ்மெண்ட்ஸில் வெள்ளம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வெள்ளம் இருக்கின்றது. அதற்கான கிளீன் அப் வேலைகள் இன்று இடம்பெறுகின்றனவாம். இப்படி கடுமையான இந்த மழை பொழிந்ததன் காரணமாக ஒரு சில இடங்களில் வந்து கனடா டே கொண்டாட்டங்கள் கூட நிறுத்தப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. சரி, அவங்க எல்லாருக்கும் வந்து விரைவில் மின்சாரமும் கிடைக்கட்டும், எல்லாம் துப்புரவு பணிகளும் விரைவாக இடம்பெறுவதற்கு வழிவகுக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லியும் நாங்களும் வேண்டிக் கொள்ளலாம். சரி, 12:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உலகின் செல்வந்த நாடுகளின் வரிசையில் கனடா 13வது இடத்தில் உள்ளதாக சுவிஸ் வங்கி தெரிவித்துள்ளது. கனேடியன் நபர் ஒருவரின் சராசரி செல்வம் கிட்டத்தட்ட 400,000 அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் செல்வந்த நாடாக சுவிட்சர்லாந்து முதலிடத்திலும் அமெரிக்கா 2வது இடத்திலும் உள்ளதுடன் பணக்கார பிராந்தியமாக வட அமெரிக்கா உள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுகவின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தமது பெருந்தொகை ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைந்துள்ளனர். திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட முயற்சிகளே தமது முடிவிற்கு காரணம் என தெரிவித்துள்ள அவர்கள், எடப்பாடி பழனிசாமியின் தவறான தீர்மானங்களினால் அதிமுக மோசமான நிலைக்கு சென்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுவரை அதிமுகவின் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைந்துள்ள நிலையில் அவர்களால் வெற்றிடமாகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் அதிமுக முறைப்பாடு செய்துள்ளது. இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் ஷலே விசாரணைகளை திசை திருப்பவே உண்ணாவிரத நாடகம் ஆடியதாக ஜனபலய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அவரது போலி உண்ணாவிரத நாடகம் மருத்துவ சோதனைகளில் அம்பலமாகியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வானொலியுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 5086 50 85 52 4165088 95 52 IP Gold House திருமணம் பூப்பனித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசுமாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905 5540 5890
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசன் ரை கொடுங்கள். குழந்தைகள் கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 416-779-2323
0: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200க்கு மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ் மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ், ஹோட்டல்ஸ், ரிசோர்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்.
2: 647-812-7986 பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்
4: FM 102.7 East FM.ca

12:45 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சி புன்னகை தொடர்பாக நாங்கள் பாட்டு கேட்டிருந்தோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாடுகள், அதாவது உலகத்திலே மகிழ்ச்சிகரமான நாடுகள் எவை அப்படி என்று சொல்லி 2025 எப்படி இருந்திருக்கின்றன இந்த நிலைமைகள் அப்படி என்று சொல்லி இப்போது வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே பார்க்கையில் ஒரு 140 நாடுகள் கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றன, பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு. இதிலே தொடர்ச்சியாக 9வது ஆண்டாகவும் முதலிடத்தை பெற்றிருக்கிற நாடு எது என்று சொன்னால் ஃபின்லாண்ட் தான் வந்திருக்கின்றது, வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படி என்று சொல்லி. அதே போன்று 2வது இடத்திற்கு வந்திருக்கின்றது ஐஸ்லாண்டு வந்து 3வது இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு இந்த 2025 முன்னேறி இருக்கின்றதாம். டென்மார்க் 2வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு பின்தங்கி இருக்கின்றது. ஃபின்லாண்ட், அதே போன்று ஐஸ்லாண்ட், அதற்கு பின்னர் டென்மார்க் வந்திருக்கின்றது. ஸ்வீடன் பார்க்கையில் அது வந்து 5வது இடத்திற்கு சென்றிருக்கின்றது. கடந்த 2024 4வது இடத்திலிருந்து 2025 5வது இடத்திற்கு சென்றிருக்கிறதாம். அப்போ 4வது இடத்தை யார் ஃபில் பண்ணா அப்படி என்று சொல்லி பார்த்தால் 4வது இடத்திற்கு வந்திருக்கின்றது காஸ்டாரிக்கா. அது மாத்திரமல்ல, காஸ்டாரிக்காவுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் 2 இடங்கள் முன்னால் வந்து இந்த 4வது இடத்தை பிடித்திருக்கின்றதாம். அது மாத்திரமல்லாமல் இந்த டாப் 5 வந்து ஒரே ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியாகவும் இந்த காஸ்டாரிக்கா சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்கட கனடா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தால் கனடா வந்து 25வது இடத்தை பிடித்திருக்கின்றது. ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. என்ன என்று சொன்னால் 2024 18வது இடத்தில் இருந்திருக்கின்றது. அதிலிருந்து ஒரு 7 இடங்கள் சரிந்து 2025 25வது இடத்தை பிடித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்து கணக்கெடுக்கப்பட்ட 2011 பார்க்கையில் 2025 தான் கொஞ்சம் லோவஸ்டான ரேங்கிங்காக கனடாவிற்கு கிடைத்திருக்கிறது 2025 என்பதும் குறிப்பிடத்தக்கது. எது அப்படியோ மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. சரி, இந்த ஆண்டு ரிப்போர்ட் வரும்போது அப்படி எங்கே இருக்குது கனடா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இன்னும் ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கிறது. இந்த ரேங்கிங் அடிக்கடி வெவ்வேறு கேட்டகரிஸ்லாம் வந்து கொண்டிருக்கும், வெவ்வேறு கம்பெனிஸும் செய்யும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்டினுடைய வெல்த் லிஸ்ட், அதாவது பணக்கார நாடுகள் அப்படி என்று சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து சுவிஸ் பேங்க் யூபிஎஸ்ஸினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே கனடா வந்து 13வது இடத்தை பிடித்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோடு உலகத்திலேயே பார்க்கையில் அதிக பணக்கார ரீஜனாக காணப்படுகிறது வந்து நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வட அமெரிக்காவிலேயே பார்க்கையில் 2025 சராசரியாக ஒரு மனிதனுடைய செல்வம் என்பது 660,000 அமெரிக்க டாலர்ஸாக இருந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் பார்க்கையில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து வந்திருக்கின்றன. அங்கே வந்து ஒரு சராசரி நபரனுடைய செல்வ நிலையை பார்க்கையில் 590,000 டாலர்ஸாக இருந்திருக்கின்றது. அதே போன்று வெஸ்டர்ன் யூரோப், அது வந்து 3வது இடத்திற்கு வந்திருக்கின்றது. அதிலே பார்க்கையில் 330,000 ஒரு சராசரி நபரனுடைய செல்வ நிலையாக காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வெல்த்தியஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் தான் கனடா 13வது இடத்தை பிடித்திருக்கிறது. முதலிடத்திற்கு வந்திருக்கிறது சுவிட்சர்லாந்து. 2வது இடத்திற்கு அமெரிக்கா வந்திருக்கின்றது. 12:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: favorite music.
1: On your favorite station. 102.7. It's
0: East FM. Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarengal anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய் சிங்கப்பூர் டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட் மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401
4: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள் அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள் மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-9
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சமர் சேல் காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100 5 ஷல்வார்ஸ் $100 சாரி பிளவுஸ் $5 ஷார்ட் டாப் ஃப்ரம் $5 நைட்டி ஃப்ரம் $10 மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10 இமிடேஷன் காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5 ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும் 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும் கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 437-213-3332
6: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர் விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம் உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள் சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும் டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ் யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில் டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது
7: 10,000 பிரம்மாண்டமான காட்சியகம்
8: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ் அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ
8: அகரம் பட்டுக்களின் சிகரம்

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது வழி வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. அதே வழியில் இன்று அதிகுடிய வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ். 3 மணிக்கு இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பரையிருக்கிறோம். இப்போது சூரிய வெளிச்சம் மிகமணிந்திருந்தாலும் 2 மணியிலிருந்து முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாகவே இருக்கப் போகிறது. நாளை 31 அதிகுடிய வெப்பநிலை, இடி முழக்கத்துடன் கூடிய மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் கனடாவினால் கடந்த செவ்வாய் இருந்து இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து ஒரேஞ்ச் வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, அதே போன்று எரிபொருள் விலையை நாங்கள் பார்த்தால் நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைக்கும் ஃபீஃபா வேர்ல்ட் கப் போட்டிகள் 3 இடம்பெற இருக்கின்றன. ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி 3 மணிக்கும், போர்ச்சுகல் குரோஷியாவிற்கு இடையிலான போட்டி மாலை 7 மணிக்கும். இந்த மேட்ச் வந்து டொரண்டோவில் தான் இடம்பெற இருக்கிறது. டொரண்டோவினுடைய இறுதியான 6வது மேட்ச் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது டொரண்டோவில் இடம்பெறுகின்ற 6 மேட்சஸில் இறுதி மேட்ச் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வந்து 11 மணிக்கு சுவிட்சர்லாந்து மற்றும் அல்ஜீரியா அணிகளுக்கு இடையிலான மேட்சும் வந்து இடம்பெற போகிறது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:05 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மய ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெரமையா கனடாவில் முதல் முறையாக இணைந்து வழங்கும் சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் July 4 சனிக்கிழமை மாலை 5 முதல் விட்பி கனடா ஈவெண்ட் சென்டரில் இடம்பெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களினால் மகிழ்விக்க சின்மயி மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். த ஹாப்பி நோமாட்ஸ் .ca-இல் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். ஹாட்லைன் 437-997-2307 437-997-2307. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். எங்களுடைய கனேடிய, அதாவது கனடாவிலே நடைபெறுகின்ற டொரண்டோவுக்குள்ள நடைபெறுகிற 6 ஃபீஃபா மேட்சஸில் இன்றைக்கு அந்த 6வது மேட்ச் என்று சொல்லியும் நாங்கள் பார்த்துருந்தோம். இது வந்து போர்ச்சுகல் மற்றும் குரோஷிய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இருக்க போகிறது. ஏராளமான ரசிகர்கள் வந்து இது தொடர்பாக கூடியிருக்கின்றார்களாம். வீதிகளில் கூட சில மாற்றங்கள் இருக்கும். டிடிசி சேவைகள் கூட சில ரூட்ஸ் வந்து மாற்றுப்பாதைகளில் செல்ல இருக்கின்றதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. டிடிசி கூறியிருக்கின்றதாகவே டிடிசியில் அந்த பகுதியில் பயணம் செய்பவர்கள் நீங்கள் அதையும் சரிபார்த்து கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால், டைவர்ட் பண்ணப்பட்ட வெவ்வேறு ரூட்ஸ் ஊடாக இந்த பாதை இருக்க போகுது, அதாவது இந்த பயணம் இருக்க போகுதுன்னு சொல்லி டிடிசி தெரிவித்திருக்கின்றது. சரி, இந்த வழியிலே இப்போது பார்க்கையில் போர்ச்சுகலினுடைய பெரிய ஒரு ஸ்டார், எல்லாருக்கும் தெரியும், இவரை பார்ப்பதற்கு அங்கே ஏராளமான ரசிகர்கள் வந்து கூடியிருக்கிறார்களாம். ரொனால்டோ வந்து தான் அந்த தங்கியிருக்கின்ற விடுதியிலிருந்து பால்கனியில் நின்று தன்னுடைய ரசிகர்களுக்கு கையசைத்தெல்லாம் அவர்களை சியரப் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ரொனால்டோவை தெரியும், வேர்ல்டு வைடாகவே மிகவும் பிரபலமானவர், அவருக்கான ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா? சரி, இந்த நேரத்தில் தான் அவருடைய மேட்சும் வந்து 3 ஆரம்பமாக இருக்கிறது. அவர் கலந்து கொள்கின்ற அவர் வந்து ரசிகர்களை இப்படி மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று கனடா டே, எங்கட கனடா பேபிக்கு வந்து 159 பிறந்த தினம். இதையொட்டி கனடாவினுடைய ஒரு ராக் ஐக்கன் பிரையன் ஆடம்ஸ், இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு சிங்கிளை வந்து வெளியிட்டிருக்கின்றார். இந்த சிங்கிளுக்கு என்ன டைட்டில் என்று சொல்லி பார்த்தால், 51st ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பேரும் வைத்து, இந்த பேரை கேட்டாலே எங்களுக்கு எல்லாருக்கும் கிளிக் ஆகி இருக்கும். வேறு யாரும் இல்லை, பக்கத்து நாட்டில் இருக்கிற அந்த நல்லவர் வல்லவர் அவர் அடிக்கடி வந்து கனடாவை வந்து 51st ஸ்டேட்டாக மாறுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டிருந்தார். சரி, இந்த நேரத்தில் தான் அது தொடர்பான ஒரு பாடலாக வந்து ஆடம்ஸ் இந்த சிங்கிளை வந்து வெளியிட்டிருக்கின்றாராம். நேற்றைய நாள் ஸ்க்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அதே போன்று சோஷியல் மீடியா போன்றவற்றில் இது வந்து இந்த 51st ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இது வெளியிடப்பட்டிருக்கின்றதாம். இதில் சில முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில லிரிக்ஸை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தங்களை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து எங்களோட ஹோமை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் அது தொடர்பாக மதிப்பு கொடுக்கறது முக்கியமாக நல்லது. என்னென்னு சொன்னால், நாங்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய சொந்த நாட்டை வந்து டேக்கியா பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பல நல்ல விடயங்கள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களோட விஷயத்தை பார்த்துட்டு இருங்க, நாங்கள் வந்து எங்களோட நாட்டை பார்த்துக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இதுக்கு எதிராக வந்து நீங்கள் நிறைய வந்து டரிஃப் போட்டால் கூட பரவாயில்ல, நாங்கள் எப்போதுமே வந்து 51st ஸ்டேட்டாக வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் இந்த பாடலில் இருக்கின்றதா. 1:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு கனேடியன் டிஜிட்டல் பீடியாட்ரிக் ஹெல்த் கேர் பிளாட்ஃபார்ம் என்று இப்போது லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறதாம். இது நீங்கள் குழந்தைகளுக்கு, குறிப்பாக 18 உட்பட்டவர்களுக்கு ஏதாவது சிக்னஸ் வரும்போது உடனடியாக நீங்கள் எமர்ஜென்சி ரூமுக்கு போகிறதோ அல்லது வந்து ஒரு டாக்டரை தேடி செல்வதையோ குறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ் 2026 சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன் கரிகால உணவகம் ஈழம் கிச்சன் ஃபியூஷன் பை டீ அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ் தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட் டான்சர்ஸ் தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம் கொத்து ஈட்டிங் காம்படிஷன் பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் ஜூலை 4 சனிக்கிழமை காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்க free admission free parking Kottu Fest 2026
2: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5,000 மேல் தங்க நைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 4167048074.
12: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பெற்று வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
13: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6473025748 6473025748. கேம்சோனிக்ஸ்.com.
14: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங் 416-626-8421 416-626-8421.
15: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
16: Everything you like, everything you need is found only here.
15: East FM 102.7.

11:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தினம் மாபெரும் மலிவு விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, நம்ப முடியாத பேக்கேஜ் டீலாக சோஃபா லவ் சீட் ரெக்லைனர் $1498, மேட்சிங் ரெக்லைனர் சேர் $98. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றே விரையுங்கள். செலசி பர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் ஒன்று இந்த எமர்ஜென்சி போன்றவற்றுக்கு அவசரமாக செல்ல தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்ட ஒரு 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக, என்ன இவர்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ணக்கூடியதாக ஒரு புதிய ஒரு விடயம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதற்கு என்ன பெயர் என்று சொன்னால், கிக்ஸ் 360° வைட்டல்ஸ் N9+. இதுதான் அந்த பெயராக இருக்கின்றது. ஒரு புதிய டிவைஸ், ஒரு புதிய சாதனம் இது, கிக்ஸ் 360° வைட்டல்ஸ் N9+ என்பதுதான் இந்த பெயராக இருக்கின்றது. 9 விடயங்களை ஒரே கருவியில் கொண்டிருக்கிறதாம். அதாவது 9 விதமாக டயக்னோஸ் பண்ணக்கூடியதாக இந்த கருவி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது ஏராளமான பீடியாட்ரிஷியன்ஸ் மூலம் அவர்களையும் தொடர்பு படுத்தி தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாம். ஒரு பீடியாட்ரிக் கிளினிக்கல் கிளினிஷியன் லெட் வெர்ச்சுவல் கேராக இது பார்க்கப்படுகின்றது. அதே வேளையிலே 24 மணி நேரமும் உங்களுக்கு இது தகவல்களை பரிமாறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. வெர்ச்சுவலாக ஃபிசிக்கல் மற்றும் மென்டல் ஹெல்த் சர்வீசஸை வந்து இந்த குழந்தைகளுக்கு நாடு முழுவதும் 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடியதாகத்தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் இந்த கருவி மூலம் 30,000-க்கு மேலான குழந்தைகள் வந்து சிகிச்சைகளை பெற்றிருக்கிறார்களாம். அதே போன்று இந்த வெர்ச்சுவல் டீமிலே பார்க்கையில் 80 பீடியாட்ரிக் கிளினிஷியன்ஸ் இருக்கின்றார்களாம் நேஷனல் டீமிலே அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. தேசிய அளவிலான சிறுவர்களுக்கான மருத்துவர்கள் வந்து 80 பேருக்கு அதிகமானோர் இதில் இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஏராளமான விடயங்களை கணக்கெடுக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 9-in-1 என்றதால் இது எப்படி வேலை செய்யும் என்று சொன்னால், ஒரு குழந்தையினுடைய நிலையை பொறுத்து அவர்களுடைய லங், ஹார்ட், அதே போன்று அப்டாமினல் சவுண்ட்ஸ், அதே போன்று காது தொண்டை போன்றவற்றினுடைய புகைப்படங்களை எடுக்குமாம். ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணும், ஆக்சிஜன் லெவலை பார்த்துக்கொள்ளும், டெம்பரேச்சரை பார்த்துக்கொள்ளும், ஸ்கின் கண்டிஷனை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளும், அது இப்படின்னு சொல்லி ஏராளமான விடயங்களை இந்த கருவி வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம்தான் இந்த சேவை வழங்கப்படுகிறது அப்படி என்றும் கூறப்பட்டிருக்கிறது. 1:28 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

திசையெங்கும் கேட்கும் இசை East FM. தமிழ் செய்திகள்.

0: உலகின் செல்வந்த நாடுகளின் வரிசையில் கனடா 13வது இடத்தில் உள்ளதாக சுவிஸ் வங்கி தெரிவித்துள்ளது. கனடிய நபர் ஒருவரின் சராசரி செல்வம் கிட்டத்தட்ட 400,000 அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் செல்வந்த நாடாக சுவிட்சர்லாந்து முதலிடத்திலும் அமெரிக்கா 2வது இடத்திலும் உள்ளதுடன் பணக்கார பிராந்தியமாக வட அமெரிக்கா உள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுகவின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தமது பெருந்தொகை ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். திமுகவுடன் இணைந்து ஆட்சியமைக்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட முயற்சிகளே தமது முடிவுக்கு காரணம் என தெரிவித்துள்ள அவர்கள், எடப்பாடி பழனிசாமியின் தவறான தீர்மானங்களினால் அதிமுக மோசமான நிலைக்கு சென்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுவரை திமுகவின் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள நிலையில் அவர்களால் வெற்றிடமாகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் அதிமுக முறைப்பாடு செய்துள்ளது. இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலே விசாரணைகளை திசை திருப்பவே உண்ணாவிரத நாடகம் ஆடியதாக ஜனபலய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அவரது போலி உண்ணாவிரத நாடகம் மருத்துவ சோதனைகளில் அம்பலமாகியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது.
1: பண்பலை 102.7

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன்
3: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 ஸ்காப்ரோ 416-841-5301.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மாண்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃப்ளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477076868 6477076868.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சஃப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

1:47 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம், ஜோன் டாரி இந்த பேரை வந்து நிறைய பேருக்கு மறக்க முடியாது. பலருக்கும் பிடிச்ச ஒரு மேயராக, ட்ரோண்டோவினுடைய மேயராக இருந்தவர். பின்னர் ஒரு சில காரணங்களினால் அவர் தன்னுடைய பதவியை விட்டு விலகியிருந்தார். இந்த மேயரல் எலெக்ஷனில் வந்து அவர் போட்டியிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருந்தார். சரி, இப்போ இவரை பற்றி நாங்கள் ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், ஜோன் டாரி ஜூனியர், அதாவது அவருடைய மகன், இவர் வந்து இப்போது இந்த அரசியலில் வந்து தான் வருவதற்கான ஒரு ஆர்வத்தை வந்து வெளியிட்டிருக்கின்றார் இன்றைக்கு. அதாவது 47 வயதான ஏவியேஷன் எக்ஸிக்யூட்டிவாக இவர் இருக்கின்றாராம். இவர் வந்து எம்பி நீட் எர்ஸ்கின் ஸ்மித், இவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து விலகி இருக்கின்றார். அவருடைய இடத்தை வந்து நாமினேட், அதாவது ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு ஒரு எலெக்ஷனுக்கு நாமினேஷன் கேட்கப்படுகின்ற பட்சத்திலே அதில் தானும் கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். தான் மிகவும் ஒரு பெருமையாகவும் அதே போன்று எக்ஸைட்டடாகவும் காணப்படுகின்றேன் இந்த நாமினேஷன் கேண்டிடேட்டாக தன்னை அறிவித்துக் கொள்வதற்கு அப்படின்னு சொல்லித்தான் இப்போது ஜான் டாரி ஜூனியர் வந்து தெரிவித்திருக்கின்றார். இவருடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் இவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸர், இது வந்து கிரேட் நார்த் ஏர்லைன்ஸில் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. முன்னர் வந்து இவர் பைவட் ஏர்லைன்ஸில் வேலை செய்திருக்கின்றார். இப்போது வந்து கிரேட் நார்த் ஏர்லைன்ஸினுடைய சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸராக காணப்படுகின்றார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிவிடலாம். அதே போன்று சமல்டிஷஸ் டொரண்டோவிலே 240 மேலான உணவகங்கள் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வு, அதாவது இந்த சமல்டிஷஸ் அதே போன்று விண்டரில் வந்து விண்டர்லிஷஸ் இப்படி என்று சொல்லி ஏராளமான ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கலந்து கொள்ளும். சிட்டியினாலே உருவாக்கப்பட்ட அப்படின்னு தான் இது வந்து ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் நன்மையாக இருக்கும். அதே போன்று அதன் அங்கே உணவருந்து செல்பவர்களுக்கும் ஒரு வசதியான ஒரு விடயம், அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒப்பிட்டளவிலே அதே போன்று ஒரு வெவ்வேறு சுவைகளை வந்து நீங்கள் சுவைத்து பார்ப்பதற்கேற்ற விதத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு தான் இது. இப்போது நாளை தொடக்கம், அதாவது இந்த சமர் டிஷஸ் சமருக்கான இந்த உணவகங்களுடைய பங்களிப்பு நாளை ஜூலை 3 ஜூலை 19 வரையில் இடம்பெறப் போகிறது. ஆகவே எங்களுடைய ரிசர்வேஷன்ஸை வந்து நீங்கள் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ப்ரீ புக் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வசதியாக இருக்கும், காத்திருக்க வேண்டிய தேவைகள் ஏற்படாது. 240 மேலான உணவகங்கள் இந்த சமலிஷஸ்ல வந்து கலந்து கொள்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 3 பிரிக்ஸில் இருந்து நீங்கள் 6 வரைக்கும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவை நீங்களும் ஆர்வமுள்ளவர்கள் அதையும் பார்த்து கொள்ள முடியும். toronto.ca போனீங்க என்று சொன்னால் நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கொள்வதற்கோ அல்லது அது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கோ உங்களுக்கு வசதியாக இருக்கும். 1:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: கனடா யூஎஸ்ஏக்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ். குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 ஸ்டார் டூர்ஸ். 416-474-1398, 416-821-6929.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 816-817-5060. You are in good hands with Allstate.
2: காலம் தரும் நாயகனே.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். June 21 ஞாயிறு கொடியேற்றம். June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா. July 2 வியாழன் வேட்டை திருவிழா. July 3 வெள்ளி சப்பரம். July 4 சனி தேர் திருவிழா. July 5 ஞாயிறு தீர்த்தம். July 6 திங்கள் பூங்காவனம். July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ. 416-299-9955.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
5: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tour.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வழியே நாங்கள் வெப்பநிலையும் பார்க்கலாம். இப்போது 33 இருக்கின்றது இன்று அதிகூடிய வெப்பநிலை, 34 இருக்க போகிறது. 1 மணிக்கு இந்த அதிகூடிய வெப்பநிலை நாங்கள் பெற இருக்கின்றோம். அதே போன்று இப்பொழுதிலிருந்து இனி முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் தான் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 31 டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது, அல்லது உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு eastfm.ca இருக்கின்றது. அதேவேளையில் eastfm ஆப்பும் இருக்கின்றது. நீங்கள் மொபைல் டிவைசஸ் ஊடாக அதனையும் டவுன்லோட் செய்து, அதாவது ஆப்பை வந்து டவுன்லோட் செய்து கேட்டு மகளெல்லாம் பிரதிமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. ஃபீஃபா வேர்ல்ட் கப் போட்டிகள் இன்றைக்கும் வந்து 3 போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. 3 மணிக்கு ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டியும், 7 மணிக்கு போர்ச்சுகல் குரோஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டியும், அதே போன்று 11 மணிக்கு சுவிட்சர்லாந்து அல்ஜீரியா போன்ற அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இடம்பெற போகிறது. இந்த போர்ச்சுகல் குரோஷியாவிற்கு இடையிலான 7 மணிக்கு நடைபெறுகின்ற போட்டி டொரண்டோவினுடைய ஃபீஃபா வேர்ல்ட் கப்பினுடைய இறுதி போட்டியாக இருக்க போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது டொரண்டோவில் நடைபெறுகின்ற நிறைவு போட்டி இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வான்கூவர் 7 போட்டிகளை ஹோஸ்ட் பண்ணுகின்றது. அதே போன்று டொரண்டோ சிட்டி வந்து 6 போட்டிகளை ஹோஸ்ட் பண்ணுகின்றதும் தெரிந்த விஷயம். இதில் நிறைவு போட்டி இன்றைய நாள் இடம்பெற போகிறது. ஏராளமான குரோஷியன் மற்றும் போர்ச்சுகல் அணிகளுக்கான சப்போர்ட்டர்ஸ் வந்து அங்கே வீதிகளில் மார்ச் எல்லாம் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லியும், இதனால் டிடிசி வந்து வெவ்வேறு பாதைகளில் டைவர்ட் பண்ணப்படும், அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி டிடிசி தெரிவித்திருக்கின்றது. 2 மணி 2 நிமிடம்.

2:07 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான அல்பியன் வெப்சைட் சென்ட்ரல் பாக்கி மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது ஆனந்த காடே, கவுண்ட் சிட்டி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வெப்சைட் சென்ட்ரல் பாக்கி மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நாங்கள் சொல்லியிருந்தோம் ட்ரோண்டோவிலே நிறைவான, அதாவது இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கான 6வது மேட்ச் இன்றைய நாள் இடம்பெற போகிறது 7 மணிக்கு. அதே வேளையிலே இது இன்னும் ஒரு வரலாற்று மேட்சப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது போர்ச்சுகலுக்கும் குரோஷியாவுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், போர்ச்சுகலினுடைய கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 41 வயதானவர். அவர் சொல்லியிருக்கின்றாராம், தன்னுடைய இறுதியான வேர்ல்ட் கப் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றாராம். அதே போன்று குரோஷியாவினுடைய லூகா மாட்ரிக், இவர் 40 வயதானவர். அவர் கூட தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் தொடர்பாக தான் யோசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறாராம். ஆக இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த போட்டி, டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெறுகின்ற போட்டி, இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நிறைவு போட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். ரொனால்டோ வந்து கன்ஃபார்மாக சொல்லிவிட்டார், லூகா வந்து தான் யோசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். ஃபீஃபாவினால் போர்ச்சுகல் அணி 8வது ரேங்கிங்கை பெற்றிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று குரோஷியா வந்து 13வது ரேங்கினை பெற்றிருக்கிறது. அநேகமாக போர்ச்சுக்கல் தான் இதில் வெல்லும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றதாம். அதே வேளையிலே இது தொடர்பாக ஏராளமான மேஜர் ரோட்ஸ் எல்லாம் டொரண்டோ ஸ்டேடியத்தை சுற்றியிருப்பவை மூடப்பட்டிருக்கின்றன இந்த மேட்ச், ஃபீஃபா மேட்ச், அதே போன்று ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்காக அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லேக் ஷோ ப்ளூவார்ட் இது வந்து முற்றாக மூடப்பட்டிருக்கிறதாம், பிரிட்டிஷ் கொலம்பியா ரோட்ல இருந்து பாத் ஸ்ட்ரீட் வரைக்கும். அதே போன்று லேக் ஷோ மற்றும் கார்டன் எக்ஸ்பிரஸ்வே இடையிலான பகுதிகள், டஃப்ரின்ல இருந்து பாத்தஸ்ட் வரையிலான பகுதியும், அனைத்து ஸ்ட்ரீட்ஸும் வந்து மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதிகளில் பயணம் செய்பவர்கள் அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்றுதான் ஸ்ட்ராச்சன் அவென்யூ மற்றும் டஃப்ரின் ஸ்ட்ரீட் போன்றவையும் மூடப்பட்டிருக்கின்றன. இன்று மிட் நைட் வரைக்குமாவது இந்த வீதிகள் வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியும் சிட்டி கூறியிருக்கின்றது. 2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
1: உங்கள் இல்லத்த வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
0: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபெஸ்ட் 2026. சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டீ அடங்கலாக 20க்கும் மேலான நகரின்

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஆண்டாரியோ மற்றும் குபெக் மாகாணங்களில் கடும் வெப்பம் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மின் இணைப்புகளை இழந்துள்ளனர். டொரண்டோவின் சில ஃபீஃபா உலகக்கிண்ணம் சார்ந்த நிகழ்வுகளும் உயர்வான வெப்பத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நியூ பிரன்ஸ்விக், நோவாஸ்கோஷியா, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் ஆகிய மாகாணங்களுக்கும் வெப்ப அலையின் தாக்கம்

0: பரவியுள்ளதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளது. தமிழக வெட்டிக்கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக பிரமுகர்கள் விலைபேசிய பரபரப்புகளின் மத்தியில் 35 கோடிகள் தமக்கு பேரம் பேசப்பட்டதாக தவேக சட்டமன்ற உறுப்பினர் செய்த முறைப்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர்களில் ஒருவர் சபாநாயகருக்கு எதிராக திமுக கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க வற்புறுத்தியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் சொல்லுவதை கேட்காவிட்டால் குறித்த சட்டமன்ற உறுப்பினரும் அவரது குடும்பமும் உயிருடன் இருக்க முடியாது என மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறிய இந்த பேரம் இடம்பெற்றதாக போலீசார் நேரடியாக தெரிவித்துள்ள நிலையில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய தவேக அரசு முயற்சிப்பதாக திமுக சாடியுள்ளது. இலங்கையில் கடந்த காலங்களில் கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களின் கூச்சல்களுக்கோ அச்சுறுத்தல்களுக்கோ அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை என பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். நாட்டை சூறையாடிவிட்டு தற்போது சிறை செல்வதற்காக காத்திருப்பவர்களே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்பில் அவதூறுகளை பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
1: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-506-9552.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Dikumidiyal. Ingu mattume Dr. Pavithra Nandishwarar serviye valangugirar. 416-299-1020.
4: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 ஆம் தேதி

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

2:47 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. அரசியல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், கனடாவுக்கு வந்து இன்னொரு பேரும் கிடைத்திருக்கின்றது. இது இன்னும் ஒரு கேட்டகரியில. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், உலகத்திலேயே வந்து ஃபேமிலி வெக்கேஷனுக்கு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபேமிலி வெக்கேஷன் ஸ்பாட்டாக முதலிடத்தை பிடித்திருக்கிறது எங்களுடைய கெனடிய லொக்கேஷன் ஒன்று தான். பிரிட்டிஷ் கொலம்பியா தான் இந்த பேரினை பெற்றிருக்கிறது. சிஎன் ட்ராவலர், இது ஒரு லக்ஷரி அண்ட் லைஃப் ஸ்டைல் மேகசீனாக இருக்கின்றது. அதுதான் இப்போது தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதில் பார்க்கையில் தான் இந்த சிறந்த குடும்பத்தோடு நீங்கள் சுற்றுலா செல்வதற்கு சிறந்த இடமாக, உலகத்திலேயே வந்து சிறந்த இடமாக பிரிட்டிஷ் கொலம்பியா தெரிவாகி இருக்கின்றது. அங்கே நிறைய விடயங்கள் இருக்கின்றது, லேண்ட்ஸ்கேப்பிங் ஆகட்டும் அல்லது வந்து வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க விடயங்கள், வேல் ஹம்பக் வேல்ஸ், ஓகாஸ், கிரிசி பேர்ஸ், எல்க், போல்ட் ஈகிள்ஸ், ஆட்டர்ஸ் இப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கின்றன. அதே போன்று நேச்சுரல் என்வாயன்மெண்ட்ஸ் இருக்கின்றது ஏராளமாக, அழகான லேண்ட்ஸ்கேப்பிங், அதே போன்று ப்ளே பண்ணுவதற்கு, சைக்கிளிங் செய்வதற்கு, ஹைக்கிங்க்கு, ஸ்கீயிங், ஸ்ட்ரோலிங், போட்டிங் அப்படின்னு சொல்லி பல விடயங்களுக்கு சிறந்த இடமாக இந்த ஒரு ஃபுல் பேக்காக இருப்பதனால இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா தான் உலகத்திலேயே வந்து சிறந்த இடமாக தெரிவாகி இருக்கின்றதா. சரி, அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கின்றது. அதே போன்று சிட்டி ஆஃப் டொரண்டோ சொல்லியிருக்கிறது என்னென்று சொன்னால், இந்த ஹீட்டான நாட்களில் வந்து நீங்கள் குறிப்பாக இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் போகிறீங்களா அல்லது ஃபேன் ஃபெஸ்ட்டுக்கு போகிறீங்களா அல்லது வெளியில் போகிறீங்களா, நீங்கள் ஏராளமான நீரை அருந்திக்கொள்ளுங்கள். இடையிலடையில் வந்து ஷேடான இடங்களில் ஒரு பிரேக் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போன்று ஷவர் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்பு டெம்பரேச்சரை வந்து சமநிலைப்படுத்துவதற்கு. அதே போன்று நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணித்தான் நான் வேணுன்ற ஒத்த காலில் நிற்கிற ஆள் என்று சொன்னால், அந்த நாளினுடைய கூலான நேரங்களில், எந்தெந்த நேரங்களில் கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருக்குமோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் ரீஸ்கெட்யூல் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. வாட்டர் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கின்றது டொரண்டோவிலேயே. அங்கங்கே எங்கே என்று சொல்லி பார்த்தால், நீத்தன் ஃபிலிப் ஸ்கொயர், மெல்லாஸ்மென் ஸ்கொயர், ஈஸ்ட் யோக் சிவிக் சென்டர், பாபரா ஹோல் பார்க், இந்த இடங்களெல்லாம் வாட்டர் ட்ரக்ஸ் இருக்கின்றனவாம். நீங்கள் உங்களுடைய வாட்டர் பாட்டிலில் கொண்டு போய் ரீஃபில் பண்ணிக்கொள்ள முடியும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று இந்த கூலிங் ஸ்பாட் ஆக சிவிக் சென்டர் பில்டிங், அதாவது சிவிக் பில்டிங்ஸ் வந்து ஸ்காப்ரோ, எட்டபிகோ, யோக், ஈஸ்ட் யோக், மெட்ரோ ஹால் போன்ற இடங்களில் வந்து அவை திறந்திருக்குமாம் காலை 8 மணியிலிருந்து இரவு 9:30 வரைக்கும். நோர்த் யோக் சிவிக் சென்டர் வந்து காலை 7:30 வந்து கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் ஏர்லியாகவே திறந்துவிடும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேண்டும் என்று சொன்னால், toronto.ca/keepcool அப்படின்னு போனீங்கன்னா அது தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த விடயத்துடன் நானும் விடைபெற்றுச் செல்ல இருக்கின்றேன். இதுவரை நேர்மன் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 4164570651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamaiyil Iyangum Focus Education Services ippozhudhu pudhidhaga iniyum Junior Kindergarten mudhal Grade 8 variyana maanavargalukku oru maadha ilavasa vaguppai valingukindrargal. June mudhal August varai indha ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 6475344509, 6475344509. Morning Side and Shepherd Sandipal, Focus Educational Services.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
5: 4162937287
4: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
5: 416-461-6401.
6: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.

0: நேரம் 3:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 முதல் 5 வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆரம்பித்திருக்கின்றது. லாஸ் ஏஞ்சலஸ் ஸ்டேடியத்தில் இந்த போட்டி இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. இந்த போட்டியில் ஸ்பெயின் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 71% இருப்பதாக எதிர்ப்பு கூறுகள் தெரிவித்திருக்கின்றன. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2022 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:07 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 33°C, 44°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அநேகமான பகுதிகளில் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை 27°C. நாளை வெள்ளிக்கிழமை வெயிலுக்கான வாய்ப்புகள் இருப்பதோடு 10 to 15 mm மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளையும் நாளைய தினம் கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை. அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212 eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டிய 7 நிமிடங்களை கடந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அணிகளும் இதுவரையில் இந்த கோல்களையும் பெறவில்லை. லாஸ் ஏஞ்சலஸ் ஸ்டேடியத்தில் இந்த போட்டி 3 மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மய ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெரமையா கனடாவில் முதன்முறையாக இணைந்து வழங்கும் சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் July 4 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் விட்பியில் கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சின்மய் மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். thehappynomads.ca டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாட்லைன் 4379972307 4379972307.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்க. ஆமட் தம்சீன் 437-860-7002 437-860-7002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656-416-908-5656.
4: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379 1-819-322-1379
5: Prisha Law Professional Corporation.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
7: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
8: உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரிய அணிகளுக்கு இடையிலான போட்டி 22 நிமிடங்களை கடந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எந்த அணிகளும் இதுவரையில் கோல்களை பெறவில்லை. ஈஸ்ட் எஃப்எம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலை விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, நம்ப முடியாத பேக்கேஜ் டீலாக சோஃபா லவ் சீட் ரிக்ளைனர் $1,498, மேட்சிங் ரெக்னர் சேர் $98. உங்கள் தளவாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றைய விரையுங்கள் செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ ஸ்கார்ப்ரோவில் அமைந்திருக்கிறது. நாங்கள் இன்றைய நாளில் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் கடும் வெப்பம் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மின் இணைப்புகளை இழந்துள்ளனர். டொரண்டோவின் சில ஃபீஃபா உலக கிண்ணம் சார்ந்த நிகழ்வுகளும் உயர்வான வெப்பத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நியூ பிரன்ஸ்விக், நோவா ஸ்கோஷியா, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் ஆகிய மாகாணங்களுக்கும் வெப்ப அலையின் தாக்கம் பரவியுள்ளதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக பிரமுகர்கள் விலை பேசிய பரபரப்புகளின் மத்தியில் 35 கோடிகள் தமக்கு பேரம் பேசப்பட்டதாக தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் செய்த முறைப்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர்களில் ஒருவர் சபாநாயருக்கு எதிராக திமுக கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க வற்புறுத்தியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் சொல்லுவதை கேட்காவிட்டால் குறித்த சட்டமன்ற உறுப்பினரும் அவரது குடும்பமும் உயிருடன் இருக்க முடியாதென மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறிய இந்த பேரம் இடம்பெற்றதாக போலீசார் நேரடியாக தெரிவித்துள்ள நிலையில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய தாவேக்க அரசு முயற்சிப்பதாக திமுக சாடியுள்ளது. இலங்கையில் கடந்த காலங்களில் கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை கொள்ளையடுத்தவர்களின் கூச்சல்களுக்கோ அச்சுறுத்தல்களுக்கோ அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை என பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். நாட்டை சூறையடைவிட்டு தற்போது சிறை செல்வதற்காக காத்திருப்பவர்களே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்பில் அவதூறுகளை பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 3:32, திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியா

அணிகளுக்கிடையிலான போட்டி 32 நிமிடங்களை கடந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எந்த அணிகளும் எந்த கோல்களையும் பெறவில்லை. இந்த போட்டியில் தொடர்ச்சியாக ஸ்பெயின் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 67% எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் நம்பப்படுகின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 3:38 நிமிடமாகின்றது. திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியாவுக்கு இடையிலான போட்டியில் ஸ்பெயின் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. 37 நிமிடங்களை கடந்து போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 36வது நிமிடத்தில் ஸ்பெயின் ஒரு கோலினை பெற்றிருக்கிற சூழலில் 1-0 என்கின்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.
1: என்றும் இசையுடன் உங்களுடன். Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960
2: வருடங்களாகும் அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 ஆகிய இடங்களில் தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழை தொடர்புகளுக்கு 416-321-6104
3: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ் 2026 சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன் கரிகாலன் உணவகம் ஈழம் கிச்சன் ஃபியூஷன் பை டி அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ் தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட் டான்சர்ஸ் தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம் கொத்து ஈட்டிங் காம்படிஷன் பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் July 4 சனிக்கிழமை காலை 11 முதல் இரவு 10 வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்க Free admission, free parking. Kuttu Fest 2026.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும் 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266
5: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கு ஏற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10 அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6 4 7 7 7 0 6 8 6 8 6 7 7 0 6 8 6 8
1: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7

நேரம் 3:47 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரிய அணிகளுக்கு இடையிலான போட்டியை இப்பொழுது 46 கடந்து 4 மேலதிக நேரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1-0 என்கின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாங்கள் மீளவும் மோர்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 மூன்று வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்
1: என்னது?
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
3: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.

நேரம் 4:05 இஸ்டெஃப்எம் 102.7 திசையங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்பொழுது ஹாஃப் டைமில் இருக்கிறது. 1-0 என்கின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய போட்டி போர்ச்சுக்கல் மற்றும் குரோஷிய அணிகளுக்கு இடையிலான போட்டி டொரண்டோவில் இன்று மாலை 7 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. அதே வேளையில் இரவு 11 மணிக்கு சுவிட்சர்லாந்து மற்றும் அல்ஜி அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெற இருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை. வெளியில் 34°C 45°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் 10 to 15 mm எதிர்பார்க்கப்படுகின்றன. வெயிலுக்கான வாய்ப்புகளும் முன்னரான பொழுதுகளில் உள்ளன. 27°C ஆக நாளை அதிகூடிய வெப்பநிலை இருக்கும். அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றினூடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். eastfm.ca செல்வதனூடாக அங்கு இலகுவான முறையில் நீங்கள் எமது ஆப்களை இலவசமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். eastfm.ca நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணியும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். நேரம் 4:06 இஸ்ட் எஃப்எம்மில் திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Mitsubishi-ல் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாரந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாரந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
3: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed pound brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்புமிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1060. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
7: நிர்வாகத்தில் இயங்கும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388 416-649-6388
8: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:21 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி 59 இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் தொடர்ச்சியாக 1-0 என்கின்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மய ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெரமையா கனடாவில் முதன்முறையாக இணைந்து வழங்குகின்ற சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கான்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் July 4 வருகின்ற சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் பிட்பியில் கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சின்மய் மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். த ஹாப்பி நோமேட்ஸ் .ca வில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹாட்லைன் 437-997-2307. நாங்கள் மீளவும் ஓகே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777. 416-298-2777.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:29 செலசி ஃபர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தீர மாபெரும் மலை விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, நம்ப முடியாத பேக்கேஜ் டீலாக சோஃபா லவ் சீட் ரிக்ளைனர் $1,498, மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $98. உங்கள் தளவாடங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைய விரையுங்கள். செலசி ஃபர்னிச்சர் 3350 ஃபார்மசி அவென்யூ ஸ்கார்ப்ரோவில் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரிய அணிகளுக்கு இடையிலான போட்டி 67 கடந்து இடம்பெற்றிருக்கின்ற சூழலில் 66வது நிமிடத்தில் மேலும் ஒரு கோலினை ஸ்பெயின் பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் 2-0 என்கின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.
1: East FM, Tamil, Seidhigal.
0: உலகின் செல்வந்த நாடுகளின் வரிசையில் கனடா 13வது இடத்தில் உள்ளதாக சுவிஸ் வங்கி தெரிவித்துள்ளது. கனேடிய நபர் ஒருவரின் சராசரி செல்வம் கிட்டத்தட்ட $400,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் செல்வந்த நாடாக சுவிட்சர்லாந்து முதலிடத்திலும் அமெரிக்கா 2வது இடத்திலும் உள்ளதுடன் பணக்கார பிராந்தியமாக வட அமெரிக்கா உள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுகவின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தமது பெருந்தொகை ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட முயற்சிகளே தமது முடிவுக்கு காரணம் என தெரிவித்துள்ள அவர்கள், எடப்பாடி பழனிசாமியின் தவறான தீர்மானங்களால் அதிமுக மோசமான நிலைக்கு சென்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுவரையில் அதிமுகவின் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள நிலையில் அவர்களால் வெற்றிடமாகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடாதென தேர்தல் ஆணையத்தில் அதிமுக முறைப்பாடு செய்துள்ளது. இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் அலே விசாரணைகளை திசை திருப்பவே உண்ணாவிரத நாடகம் ஆடியதாக ஜனபலய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அவரது போலி உண்ணாவிரத நாடகம் மருத்துவ சோதனைகளில் அம்பலமாகியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
5: வேலை இழந்து விட்டீர்களா? Termination pay சரியாக இல்லையா? Severance package இல் பிரச்சனையா? Workplace harassment, unpaid wages, wrongful dismissal, constructive dismissal போன்ற employment law பிரச்சனைகளா? Drinking and driving, assault போன்ற criminal வழக்குகளா? Law Office of Vinod Kumari தொடர்பு கொள்ளுங்கள். 647-766-5189. 647-766-5189. Employment law வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 647-766-5189.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
9: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
10: 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி 83 நிமிடங்களை கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் 2-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னமொரு மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய போட்டி டொரண்டோவில் நடைபெற இருக்கின்றது. இன்று மாலை 7 மணிக்கு போர்ச்சுக்கல் மற்றும் குரோஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற இருக்கின்றது. அதே வழியில் இன்று இரவு 11 மணிக்கு கூட இன்னொரு போட்டி, சுவிட்சர்லாந்து மற்றும் அல்ஜீரியா அணிகளுக்கு இடையிலான போட்டியும் ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகளின் வரிசையில் இடம்பெற இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மய ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெரமையா கனடாவில் முதன்முறையாக இணைந்து வழங்குகின்ற சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் ஜூலை 4 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் விட்பியில் கனடா இவெண்ட் சென்டரில் நடைபெற இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சின்மை மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். த ஹாப்பி நோமேட்ஸ் .ca வில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹாட்லைன் 437-997-2307. நாங்கள் மீளவும் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. நேரம் 4:49 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற இத்தோடு இன்றைய திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். 416-554-4040 416-554-4040 ஊடாக அழைத்து நீங்களும் உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். மீளவும் நாளைய தினம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். அதேவேளையில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி 88 நிமிடங்களை தாண்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் 2-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Schoolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-6472935899.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4-6-8-2-1-0-4-6-2-4-1-8-2-1-0-4-6-2. Some condition apply.
1: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ் 2026. சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டி அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் July 4 சனிக்கிழமை காலை 11 முதல் இரவு 10 வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்க. Free admission, free parking. Kottu Fest 2026.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
5: Kara thukraangalappa, kara thukraangal.
6: Velaiyum pochu, kaarum pochu, creditum pochu. Kaar irundha thaan vera velaiyavadhu paakalam. Ippa enga poi kaar vaangradhu, credit bill pandradhu?
5: Kavaliya vidungo. Manu annanta poona kaar oda veettukku varalam. Credit irundha enna illaati enna? No problem.
2: Manu, the loan arranger, Oro Sale and Financing. Aindhu idangalil ungalku virupamana vaaganangalai vaanga aliyungal. Manu, 647-980-4779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.

0: நேரம் 5:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே. நேர்கள் இன்றைய நாளும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுளில் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரிய அணிகளுக்கு இடையிலான போட்டி நிறைவடைந்திருக்கிறது. இறுதி நிமிடத்திலும் ஸ்பெயின் மேலும் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. 3-0 என்கின்ற கோல் கணக்கில் இந்த ரவுண்ட் ஆஃப் 32 போட்டியினை நிறைவு செய்திருக்கின்றது ஸ்பெயின் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. நாங்கள் இன்றைய கோஃபி டபுள் டபுள் இணைந்திருக்கிற முதலாவது நேயரோடு பேசலாம். வணக்கம். நல்ல சுகமா இருக்கின்றோம் செல்வகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? வேலையா செல்வகுமார்? என்ன மாதிரி
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க? செல்வகுமார் பாட்டு உங்களுக்கு வெயிட் பண்ணதில் யாரும் கேட்க போறோம். நன்றி, இணைந்தோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 4-1-6-5-5-4-4-0-4-0.

0: நேரம் 5:06 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த நேர் அணிந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? கஜன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா சுமா இருக்கின்றோம். விடியல் நினைக்கிறீங்க போல, அப்படியா? வேலை முடிஞ்சு வீடு நோக்கிய பயணம். என்ன மாதிரி ஹைவே எல்லாம் மூடுதா நிக்குதா? என்ன பாட்டு கேட்கலாம்? நாளைக்கு மழை வருமன்றாங்க, நிறைய தாண்டு பாப்போம். பாட்டு வருது கேட்கலாம். நன்றி கஜன். நன்றி நன்றி. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை. வெளியில் 34°C 45 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் பிரதானமாக இருக்கின்றது அநேகமான பகுதிகளில். நாளைய தினம் 27°C 10.15 mm மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளை நாளைய தினம் கொண்டிருக்கின்றது. கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 416-554-4040.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes, மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷர் அண்ட் ட்ரையர், 10 அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477706868, 6477068 6768.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
6: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 5:20 ஆகியிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழில் கோபி டபுள் டபுள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த அணியரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஜி, பபி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் பபி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கிறேன்.
0: என்ன சொல்லுது வெயில்?
1: என்ன
0: பாட்டு கேட்கலாம்?
1: படம் வந்து மனதுக்குள் மத்தாப்பு, அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின
0: குயில் பாட்டு உங்களுக்கு வருது எல்லாரும் கேட்போம்.
1: நன்றி ஜி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழில் கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கோபி டபுள் டபுளில் கேட்க முடியும். 416-554-4040 பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மய் ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெரமையா கனடாவில் முதன்முறையாக இணைந்து வழங்குகின்ற சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் July 4 வருகின்ற சனிக்கிழமை மாலை 5 முதல் விட்பியில் கனடா இவெண்ட் சென்டரில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் உங்களை தங்களது பாடல்களால் மகிழ்விக்க சின்மை மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். த ஹாப்பி நோமேட்ஸ் .ca வில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹாட்லைன் 437-997-2307. நாங்கள் பாடலுக்கு முன்னதாக மிளவு மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: வேலை முடிஞ்சு போய் கொண்டிருக்கீங்களா, வேலையா என்ன மாதிரி?
1: முடிஞ்சு.
0: சரி சரி, எப்படி உங்கூட கனடா டே எல்லாம் போச்சு? கரண்
1: கனடா டே ஃபயர் பஸ் பார்க்க போனா
0: வான வெடிக்கையில போயிருக்கு. சரி சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க? கொஞ்சம் வெக்கு அடிச்சாதான் மண் பண்ணி அருமை தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. செலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மலை விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98. நம்ப முடியாத பேக்கேஜ் டீலாக சோஃபா லவ் சீட் ரெக்லைனர் $1,498, மேட்சிங் ரெக்லைனர் சேர் $98. உங்கள் தளவாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றைய விரையுங்கள் செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ ஸ்கார்ப்ரோவில் வரவேற்கின்றது.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-4169-08-5656.
3: East FM, Tamil, Seedhigal.
0: ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் கடும் வெப்பம் அத்தோடு இடிமின்னலுடன் கூடிய மழை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மின் இணைப்புகளை இழந்துள்ளனர். டொரண்டோவில் சில ஃபீஃபா உலகக்கிண்ணம் சார்ந்த நிகழ்வுகளும் உயர்வான வெப்பத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நியூ பிரன்ஸ்விக், நோவா ஸ்கோஷியா, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் ஆகிய மாகாணங்களுக்கும் வெப்ப அலையின் தாக்கம் பரவியுள்ளதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக பிரமுகர்கள் விலை பேசிய பரபரப்புகளின் மத்தியில் 935 கோடிகள் தமக்கு பேரம் பேசப்பட்டதாக தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் செய்த முறைப்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர்களில் ஒருவர் சபாநாயகருக்கு எதிராக திமுக கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க வற்புறுத்தியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் சொல்வதை கேட்காவிட்டால் குறித்த சட்டமன்ற உறுப்பினரும் அவரது குடும்பமும் உயிருடன் இருக்க முடியாதென மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறிய இந்த பேரம் இடம்பெற்றதாக போலீசார் நேரடியாக தெரிவித்துள்ள நிலையில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய தாவேக அரசு முயற்சிப்பதாக திமுக சாடியுள்ளது. இலங்கையில் கடந்த காலங்களில் கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை கொள்ளையடுத்தவர்களின் கூச்சலுக்கோ அச்சுறுத்தல்களுக்கோ அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை என பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். நாட்டை சூறையாடிவிட்டு தற்போது சிறை செல்வதற்காக காத்திருப்பவர்களே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்பில் அவதூறுகளை பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். ஆமட் தம்சீன், 437-860-7002, 437-860-7002.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
9: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
10: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 5:47 உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது கோஃபி டபுள் டபுள். பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மய ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெரமையா கனடாவில் முதன்முறையாக இணைந்து வழங்குகின்ற சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கான்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் ஜூலை 4 வருகின்ற சனிக்கிழமை மாலை 5 முதல் விட்பியில் கனடா இவன்ட் சென்ட்ரல் இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சின்மை மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். தி ஹாப்பி நோமாட்ஸ் .ca டிக்கெட்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹாட்லைன் 4379972307 4379972307. கோஃபி டபுள் டபுளில் இணைந்திருக்கின்ற அடுத்த நேயரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ராஜ்?
1: சோமா இருக்க, நீங்க எப்படி சோமா இருக்கீங்க? எங்க பார்ட்னர்?
0: பார்ட்னர் வந்து அப்படிதான், நல்ல வெதர் வெயில் என்று சொல்லி குளிரான நாடு தேடி போயிட்டான். சொல்லுங்க, நீங்க என்ன செய்றீங்க? வேலையா முடிஞ்ச என்ன நடக்குது?
1: வேலை முடிஞ்சு ஹைவேல
0: போய்கொண்டிருக்கீங்க? சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு ராஜ்?
1: என்ஜோடி மஞ்சக்குருவி.
0: பாட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணதுல யாரும் கேட்கலாம். நன்றி, இணைந்தோண்டமைக்கு.
1: நன்றி,
0: நன்றி. கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மீளவும் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: நேரம் 5:57 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நீருடன் நாங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரிஷி, நேற்றிலேவதி அமுதராஜா பேசுவேன். வணக்கம் ரிஷி, வணக்கம் லாவணியா, மாலை வணக்கம் இருவருக்கும். லாவணியா விராட்டிலும் இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான பங்கெடுக்கிறார், அவருக்கும் சேர்த்து இந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு. நேற்று நாங்கள் எங்களை நாட்டில இருந்து அல்லப்பட்டு வந்து ஓடி வந்த எங்களுக்கு இந்த புண்ணிய பூமி எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வாழ வைத்த நாட்டுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு
0: வாழ்த்து.
1: இவ்வளவு அல்லப்பட்டு வந்த நாங்கள் ரிஷி, நாங்கள் அவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த புண்ணிய பூமி எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இன்றைக்கு பல வழியிலும் எங்களை வாழ வச்சுருக்குது, அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கொண்டு அதோட ஈஸ்ட் எப்ப மக்கள் சேவையர்கள் அனைவருக்கும் கனடிய வாழ்த்துக்களோடு நான் இருந்து கேட்கும் பாடல் இதழோடு இதழ் சேர நேரம் இன்பமாகுமே அந்த பாடல். ஸ்ரீ பாலசுமணியா சித்ராம்பானது படத்தை ரிஷி தான்
0: சொல்லுவாங்க. மண்ணுக்குள் வைரம் என்ற படப்பாடு உங்களுக்கு அனைவருக்கு கேட்கலாம். நன்றி இணைந்து தளபதி அமிர்தராஜா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 416-554-4040 416-554-4040

0: நேரம் 6:03 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த நேரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் போஸ் ரிஷி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் இந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நல்ல சுகமா இருக்கும் ரிஷி.
0: நானும் பதிலுக்கு போஸ் சொல்லி கூட வேலைக்கு முடி வைக்க விரும்பல.
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்? அடிக்கிற மயிலுக்கு தெரியுதுல்ல தானிந்திர.
1: ஒரே போட்டு
0: ஏற்கனவே தெரியுதுல இதுக்கு நீங்க வர. சரி சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்ட
1: வைக்க. நன்றி
0: நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 416-554-4040 416-554-4040 அழைத்து நீங்கள் உங்கள் தெருவில் பாடல்களை 7 மணி வரை கேட்க முடியும். கனடா வாழ் துன்னாலை கரவை மக்கள் மன்றம் விடுக்கின்ற அறிவித்தல். கனடா வாழ் துன்னாலை கரவை மக்கள் மன்றம் நடத்துகின்ற 29வது கோடைகால ஒன்றுகூடல் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி ஜூலை மாதம் 25ஆம் தேதி நீல்சன் பார்க் 1555 நீல்சன் ரோடு என்னும் முகவரியில் நடைபெற இருக்கின்றது. அனைத்து துன்னாலை கரவை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குகன் செயலாளர் 416-8341 பிரதீபன் உபதலைவர் 416-522-5544 அது துன்னாலை கரவை மக்கள் மன்றம் நடத்துகின்ற 29வது கோடைகால ஒன்றுகூடல் பற்றி அறிவித்தல். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 6:06 ஆகின்றது. திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
3: 416-461-6401.
4: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம், June 21 ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026. ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: நேரம் 6:14 ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நீர் இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
8: ஓ வணக்கம் ரிஷி, நான் கரண் காய்க்கிறன், மாதல் கரண்.
7: வணக்கம் வணக்கம் மாதல் கரண், எப்படி இருக்கிறீங்க?
8: நலமா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
7: நல்ல சுகமா இருக்கின்றோம். பொழுதுல அவனாரி போது கரண்?
8: அந்த சரியான வெக்கலானு அப்ப வீட்டுக்கலாம் இருக்கும், வெளியில போய்
7: வெளியில தலை காட்டிலாம இருக்கீங்க?
8: அப்படித்தான்,
7: தலை காட்டினா கொஞ்சம் பிரச்சனை
8: தான்.
7: சரியான வெக்கதான். ஆமா ஆமா, என்ன பாட்டு கேட்கலாம் இண்டகி?
8: எனக்கு பாரதி ராஜா, பாக்யராஜ், குரு சிசியன் ரெண்டு பேரும் மரணம் அடைஞ்சது பெரிய திரையுலகத்துக்கு ஒரு இழப்பு தான்.
7: ஆமா ஆமா, நிச்சயமா.
8: ஓ ரெண்டு பேரும் நல்ல இதுல திரையுலகத்துக்கு தந்தவங்க, தரமான படங்கள், நடிகர் மேரையும் டைரக்டர் மேரையும் உருவாக்கினவ. பாரதி ராஜா இந்த படத்துல இருந்து, கப்டன் மால் படத்துல இருந்து, எந்த பெண்ணிலும் இல்லாத
7: பாடு கேட்போம். நன்றி இணைந்தோடமைக்கரன்.
8: நன்றி
7: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் 7 மணி வரை ஒலிக்க இருக்கின்றது. 5:15. 416-554-4040, 416-554-4040.

0: இருக்கிறது.
1: நேரம் 6:20 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நியர் யார் எங்களோடு? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் வசந்தன் இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கின்றோம் வசந்தன். நீங்க எப்படி இருக்கீங்க இன்றைக்கு?
2: நல்ல சுகமா இருக்கேன். சரியான குளிர் வழியில நல்ல சுகமா இருக்கேன்.
1: குளிர் அடியும் கொண்டு இருக்கீங்க போல இருக்கு.
2: சரியான -35
1: அதான் குரலே சேர்க்காது குளிர்ல.
2: என்ன
1: பாட்டு கேட்கலாம்? நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மய ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெரமையா கனடாவில் முதன்முறையாக இணைந்து வழங்குகின்ற சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கன்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் ஜூலை 4 சனிக்கிழமை மாலை 5 முதல் விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் தமது பாடல்களால் உங்களை மகிழ்விக்க சின்மை மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். thehappynomads.ca வில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹாட்லைன் 4379972307 4379972307. பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மீண்டும் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 3 செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: 6:29 ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நீயோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ஐஸ்வர்யா?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம். எப்படி ஈவினிங் எல்லாம் போய்கொண்டிருக்கு?
1: நல்லபடியா, நல்ல கூலோட போகுது.
0: கூலா போய்கொண்டிருக்கு. உங்களுக்கு என்ன, எல்லாரும் ரொம்ப கூலா இருக்கிறீங்க.

0: செய்திகள்.
1: உலகின் செல்வந்த நாடுகளின் வரிசையில் கனடா 13வது இடத்தில் உள்ளதாக சுவிஸ் வங்கி தெரிவித்துள்ளது. கெனடிய நபர் ஒருவரின் சராசரி செல்வம் கிட்டத்தட்ட 400,000 அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் செல்வந்த நாடாக சுவிட்சர்லாந்து முதலிடத்திலும் அமெரிக்கா 2வது இடத்திலும் உள்ளதுடன் பணக்கார பிராந்தியமாக வட அமெரிக்கா உள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுகவின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தமது பெருந்தொகை ஆதரவாளர்களுடன் தமிழக வித்திய கழகத்தில் இணைந்துள்ளனர். திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட முயற்சிகளே தமது முடிவுக்கு காரணம் என தெரிவித்துள்ள அவர்கள், எடப்பாடி பழனிசாமியின் தவறான தீர்மானங்களால் அதிமுக மோசமான நிலைக்கு சென்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுவரையில் அதிமுகவின் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள நிலையில் அவர்களால் வெற்றிடமாகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடாதென தேர்தல் ஆணையத்தில் அதிமுக முறைப்பாடு செய்துள்ளது. இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் அலே விசாரணைகளை திசை திருப்பவே உண்ணாவிரத நாடகம் ஆடியதாக ஜனபலய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அவரது போலி உண்ணாவிரத நாடகம் மருத்துவ சோதனைகளில் அம்பலமாகியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 ஈஸ்ட் FM.

0: music
1: on your favorite station 102.7
0: East FM.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960
4: ஹை ஃபை பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719
2: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ்ட் 2026 சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டீ அடங்கலாக 20-க்கும் மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30-க்கும் மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் July 4 சனிக்கிழமை காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்க. Free admission, free parking. Kottu Fest 2026.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
9: நேரம் 6:39 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நேயருடன் நாங்கள் பேசலாம். வணக்கம்.
10: வணக்கம் காசிநாதன்.
9: வணக்கம் வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க?
10: சோமா வேலை செய்யலாம், சந்தோஷமா இருக்கலாம்.
9: வேலை நிக்கிறீங்க? எத்தனை மணிக்கு வேலை செய்யற பிளான்?
10: 9 மணி 10 மணி.
9: சரி,
10: 4 to 5
9: ஒவ்வொரு
10: பூக்களுமே சரியான எங்களை போராட்ட காலத்துல விரும்பின பாட்டு,
9: நல்ல ஒரு நல்ல விஷயங்களை சொல்ற பாட்டு, நம்பிக்கை தர்ற பாட்டு கேட்கலாம். நன்றி காசிநாதன்.
10: வாய்ப்புக்கு நன்றி.
9: நன்றி நன்றி இணைந்து கொண்டமைக்கு. ஆமா ஆமா, நன்றி நன்றி காசிநாதன்.
10: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
9: ஈஸ்ட் FM 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேரம் 6:45 இஸ்டெஃப்எம் 102 தசமேழில் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நீரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் திருமதி செல்வா செல்வி, எப்படி இருக்கிறீங்க? தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கே சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால பெற்றுத்தருகின்றார். ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. நேரம் 4:48 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மிளவும் நாளைய தினம் 5:00 to 7:00 கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் மணிந்தோண்டு உங்கள் திரவில் பாடல்களை கேட்டு மகிழ முடியும். தொடர்ந்து நம்மூரில் நீங்கள் தொகுத்து வழங்குவதற்கு நிபாஜினி, விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல் காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5, ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும் 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும் கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 4372133332.
2: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4576705146574570651. Conditions apply.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 4162936262. உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்
6: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
7: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
8: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200 மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ், மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறியத் தருகின்றது. நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட், 6478182798, 6478182798.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
9: Riverdale Pound Brokers, 30 மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர் ஸ்மார்ட். அழையுங்கள் 4379841061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 4165582551, 4165582551.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4376723944162899993.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4166667770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4166667770.

0: காலையில இருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை

0: கேட்டு பாருங்க, 7 மணிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரிஷி. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜூலை 2 நிகழ்ச்சியோடு தான் நீங்களும் இன்று இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சி 9 மணி வரைக்கும் உங்களுக்காக ஒழித்திருக்க போகிறது. எனவே நீங்களும் தொடர்ந்து 2 மணித்தியாலங்கள் இணைந்திருக்க முடியும். istfm.ca உடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ், யூடியூபில் istfm 102.7, istfm தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் istfm102.7@gmail.com எனும் மின்னஞ்சலோட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் தற்போது 34 டிகிரி செல்சியஸ், சூழ்நிலை 45 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாகன எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. சரி, இன்றைய நிகழ்ச்சியிலும் வழக்கம் போல நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை, அதைத் தொடர்ந்து நல்லதா 4 விஷயம், அதைத் தொடர்ந்து செய்திகள் முதன்மை 3 பகுதி 3வது மணித்தியாலத்தில் வரப்போகிறது. 2வது மணித்தியாலத்தை பொறுத்தவரையில் இன்று நேர்களை சந்திக்கும் நேரமாக 8 மணிக்கு கலகலப்பு 3 போர்ட் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. அதையும் தாண்டி செய்திகள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் இன்றும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக எடுத்து வரப்போகிறோம். அது மட்டுமில்லாமல் நல்ல நல்ல அழகான பாடல்களும் உங்களுக்காக வரப்போகிறது. எனவே 2 மணித்தியாலங்கள் தொடர்ந்தும் SFM வானொலியோடு இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாமல் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபீஃபாவில் இருக்கிற போட்டியின் முக்கியமான ஒரு போட்டின்னு தான் சொல்லணும். டொரண்டோ ஸ்டேடியத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாக டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெறும் போர்ச்சுகல் மற்றும் குரோஷியாவுக்கு இடையிலான ஒரு போட்டி. அப்படி என்ன இந்த மேட்சில் சிறப்பு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இந்த மேட்சில் வந்து குறிப்பாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் லூகா மோட்ரிக் போன்ற 2 பெரிய நட்சத்திரங்கள் நேருக்கு நேர் விளையாடும் ஒரு போட்டியாக இருக்கிறது. எனவே மிக எதிர்பார்ப்போடு பார்க்கப்படும் ஒரு போட்டியாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெற்ற அணி வந்து ரவுண்ட் ஆஃப் 16 முன்னேறும் வாய்ப்பும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு வந்து போர்ச்சுகல் இந்த மேட்சிலிருந்து வெளியேறினால் அது அவருடைய கடைசி வேர்ல்ட் கப் மேட்சாக இருக்கலாம் என்றும் கூட சொல்லப்படுகிறது. ஆனால் அதுவே போர்ச்சுகல் வந்து இந்த மேட்சில் வின் பண்ணால் அவர் வந்து அடுத்த போட்டிகளில் பங்கு பெற்றுவார். எனவே நாங்களும் 9 மணி வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறோம். இந்த மேட்ச் பற்றி அப்டேட்ஸ் உடனே கூட நடந்து கொள்ள நீங்களும் இஸ்டெஃபாமோடு இணைந்திருங்கள். இப்பொழுது 3 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா இந்த மேட்சில் 0-0 என்று சமநிலையில் இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்டெஃபாம் வானொலியில். இதில் நம்ம ஊர் ஈவினிங்

எழுமணி 9 நிமிடம் மிஸ் எஃப்எம் வானொலியில் நம்ம உரிவு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றும் ஒரு அழகிய தமிழ் சொல் அறுவர் என்கின்ற இந்த சொல்லைத்தான் எடுத்து வந்திருக்கின்றோம். அறுவர் என்றால் அச்சம் தருபவர், இல்லாவிட்டால் பகைவர் என்று கூறலாம். எனவே அறுவர் என்றது வந்து போரியல் இலக்கியங்களில் எதிரிகளை சுட்டிக்காட்டும் ஒரு சொல்தான் இந்த அறுவர் என்ற சொல்லாகும். எனவே இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தையில் எடுத்து வந்த அந்த அழகிய தமிழ் வார்த்தை அறுவர் என்பதாகும். எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 7:10. பிரபல தென்னிந்திய இசை நட்சத்திரங்கள் சின்மய் ஸ்ரீபாதா மற்றும் ஆண்ட்ரியா ஜெரிமியா கனடாவில் முதன்முறையாக இணைந்து வழங்கும் சோல் அண்ட் ஃபயர் ஃபியூஷன் கான்சர்ட் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம் ஜூலை 4 சனிக்கிழமை மாலை 5 முதல் விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் உங்களை தமது பாடல்களால் மகிழ்விக்க சின்மய் மற்றும் ஆண்ட்ரியா கனடாவை வந்தடைந்து விட்டார்கள். thehappynomads.ca டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஹாட்லைன் 437-997-2307. எழுமணி 10 நிமிடம். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தற்போது டொராண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு விறுவிறுப்பான எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டிதான் போர்ச்சுகல் மற்றும் குரோவேஷியா அணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி. 10 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் இன்னமுமே 0-0 என்ற கோல் எதுவும் பெறாத அடிப்படையில் போட்டி வந்து சமநிலையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியாவுக்கு இடையிலான போட்டியில் 3-0 என்ற அடிப்படையில் ஸ்பெயின் வந்து ரவுண்ட் ஆஃப் 16 முன்னேறி இருக்கிறது. எனவே இன்று இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா போட்டியில் யார் வென்றாலும் அவர்கள் வந்து ஜூலை 6 அன்று ஸ்பெயினை எதிர்கொள்வார்கள். எனவே இன்று போர்ச்சுகலுக்கும் குரோஷியாவுக்கும் யார் இதில் தோற்கும் அணி வந்து உலகக்கோப்பையிலிருந்து வெளியேறும். எனவே நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க போகிறோம் யார் அது அந்த வெற்றி வகையை சுட போறார்கள் என்று. எனவே இந்த மேட்ச் பற்றிய அப்டேட்ஸ் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருங்கள்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7.

0: 7:24 நிமிடம் மிஸ் எஃப்எம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பொழுதில் நாங்களும் நல்லதா நான்கு விஷயம் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். நல்ல பழக்கங்கள் சிறியதாக தோன்றும், ஆனால் அவை வாழ்க்கையை பெரியதாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாகத்தான் இருக்கும். அதாவது தினசரி செய்யும் சிறிய நல்ல பழக்கங்கள், அதாவது நேரத்தில் எழுதலாக இருக்கலாம், சீராக செயல்படுதல், நேர்மறை சிந்தனை உடனே பெரிய மாற்றத்தை காட்டாது, ஆனால் காலப்போக்கில் அவை வந்து உங்களுடைய குணத்தையும் வாழ்க்கை தரத்தையும் முழுமையாக உயர்த்தும் என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. 7:25 இசபம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி, அதுவும் குறிப்பாக இன்று டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போட்டி மிகவும் எதிர்பார்ப்போடு பார்க்கப்படும் ஒரு போட்டி. டொரண்டோவின் போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா அணிகள் மோதிக்கொண்டிருக்கும் இந்த போட்டி வந்து ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்திய ஒரு போட்டியாக இருக்கிறது. இந்த கால்பந்து ஜாம்பவான்கள் என்று அழைக்கப்படும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் லூகா மோட்ரிச் உலகக்கோப்பையில் கடைசியாக நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு போட்டி என்பதால் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த ஹீட் வார்னிங், கடும் வெப்பத்தையும் கூட பொருட்படுத்தாமல் அரங்கத்தை நிரப்பியிருக்கும் ஒரு போட்டியாகத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. டொரண்டோவின் போர்ச்சுகீஸ் மற்றும் குரோஷியா சமூகங்களுக்கு இந்த போட்டி மறக்க முடியாத ஒரு வரலாற்று தருணமாக கூட அமைந்திருக்கின்றது. எனவே இந்த போட்டியின் இப்போதைய தற்போதைய நிலவரப்படி 25 முடிவடைந்த நிலையிலும் இன்னமுமே எந்தவித கோல்களும் இன்றி 0-0 என்ற அடிப்படையில் சமநிலையில் தான் போட்டி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் போர்ட்டுகளின் ஆதிக்கம் அதிகமாக காணப்படுவதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் எஸ்எஃப்எம் 102.7. 7:26 நாங்கள் இந்த பொழுதில் மோகேஜ் சொல்யூஷன்ஸ் தரும் தகவல்களை கண்டறிய போகிறோம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்படத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம்
2: 2026-298-2777 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் East FM தமிழ் செய்திகள்.

ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் கடும் வெப்பம் மற்றும் இடிமின்னலுடன் கூடிய மழை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மின் இணைப்புகளை இழந்துள்ளனர். டொராண்டோவின் சில ஃபீஃபா உலகக்கிண்ணம் சார்ந்த நிகழ்வுகளும் உயர்வான வெப்பத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ளன.

0: கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க வற்புறுத்தியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் சொல்வதை கேட்காவிட்டால் குறித்த சட்டமன்ற உறுப்பினரும் அவரது குடும்பமும் உயிருடன் இருக்க முடியாதென மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியே இந்த பேரம் இடம்பெற்றதாக போலீசார் நேரடியாக தெரிவித்துள்ள நிலையில், செந்தில் பாலாஜியை கைது செய்ய தவேக அரசு முயற்சிப்பதாக திமுக சாடியுள்ளது. இலங்கையில் கடந்த காலங்களில் கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களின் கூச்சலுக்கோ அச்சுறுத்தலுக்கோ அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை என பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். நாட்டை சூறையாடிவிட்டு தற்போது சிறை செல்வதற்காக காத்திருப்பவர்களே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்பில் அவதூறுகளை பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:35 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்களும் ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 தற்போது டொராண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போட்டியை பற்றி பார்த்தால், போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா இடையிலான ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டி என்று தான் சொல்ல வேண்டும். அதில் குறிப்பாக தற்போது 35 முடிவடைந்த நிலையில் இன்னுமே எந்தவித கோல்களும் எந்த அணியுமே பெறவில்லை. எனவே 0-0 என்ற அடிப்படையில் கோல்களின்றி சமநிலையில் போட்டி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் நாங்களும் இந்த போட்டி பற்றிய அப்டேட்ஸை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்எஃப்எம் வானொலியோடு.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1-8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9-12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
3: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன்,
4: 4370860702 4378602 4378602.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
6: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
7: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens. ஒவ்வொரு ஃப்ளோரிலும் washer and dryer. 10 அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அழையுங்கள் 6477706868. 6477076868.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

7:43 மிஸ்டர் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் இவினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபிஃபா உலகின போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஃபிஃபா உலகின கோப்பை 2026 தொடரில் டொராண்டோ மைதானத்தில் நடைபெறும் கடைசி போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக போர்ட்டுகல் மற்றும் குரோஷியா அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. அதுவும் டொராண்டோவில் இடம்பெறும் 6வது மற்றும் டொராண்டோவில் இடம்பெறும் இறுதி உலகக்கோப்பை போட்டியாக இது பதிவாகியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கால்பந்து நட்சத்திரங்கள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் லூகா மோட்ரிச் உலகக்கோப்பையில் கடைசியாக மோதக்கூடிய போட்டி என்பதால் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் ஒரு போட்டியாக, மிகவும் விறுவிறுப்பாக போகும் ஒரு போட்டியாகவும் இருக்கிறது. அதுவும் தற்போது நிலவரப்படி 44 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் இன்னுமே எந்தவித கோல்களும் இல்லை. 0-0 என்ற அடிப்படையில் தான் இன்னும் கோல்களின்றி சமநிலையில் போட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் போர்ட்டுகள் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாகவும் தென்படுகின்றது. எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஹாஃப் டைம் இல்லையாவது ஒரு கோல் வருமா என்று தான் நாங்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். நாங்களும் உடனுக்குடன் உங்களுக்கான அப்டேட்ஸை வழங்க போறோம். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் ஈவினிங். இந்த பொழுதில் நாங்களும் முதன்மை 3 பகுதிக்கு வந்திருக்கின்றோம். உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரம். அதில் குறிப்பாக கனடாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுப்பெற்றிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிறது. பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியரின் வேங்கூவர் பயணத்தின் போது எரிசக்தி, வர்த்தகம், சுற்றுலா, உணவு பாதுகாப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்குதாம். மேலும் கனடா பிலிப்பைன்ஸ் சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை விரிவுபடுத்தவும் இரு நாடுகளும் உறுதி தெரிவித்திருக்கின்றன. இந்த பயணம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு விஷயமாக, வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை பூமி அதிர்ச்சியின் பேரழிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,295 உயர்ந்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிறது. இதுவரை 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதுடன் பலர் இன்னும் காணாமல் போயிருக்கின்றனர். கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி 7.2 மற்றும் 7.5 ரிஷ்டர் அளவில் இரு சக்தி வாய்ந்த பூமி அதிர்வுகளை அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலையில் இதுவரை 782 பின்னதிர்வுகளும் பதிவாகியிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான சர்வதேச மீட்பு பணியாளர்கள், ராணுவம், போலீசார் மற்றும் உதவியாளர்கள் தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னொரு விஷயமாக, பஹாமாஸ் செல்லும் அமெரிக்க பயணிகளுக்கு அந்நாட்டு ஜெட்ஸ்கி சேவைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று அமெரிக்கா பயண எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உரிமம் பெறாத சில ஜெட்ஸ்கி இயக்குநர்களால் பாலியல் வன்கொடுமை, விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. எனவே பஹாமாஸ் கடற்கரை பகுதிகளில் பாதுகாப்பற்ற சேவைகளை தவிர்த்து அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு பயணிகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். இதுவே இன்றைய முதன்மை 3 பகுதியில் பார்த்தோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் இது நம்ம ஊர் ஈவினிங்.

0: 7:50 மிஸ்டெஃபம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் ஃபீஃபா உலகின் போட்டி போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா இடையிலான இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் டொரண்டோவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போட்டியின் ஹாஃப் டைம் முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுதும் கூட 0-0 என்ற நிலையில் எந்தவித கோல்களும் இன்றி போட்டி சமநிலையில் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஹாஃப் டைம் முடிவில் இந்த ஸ்கோராக இருக்கிறது. 0 என்ற ஸ்கோர், எந்தவித கோல்ஸும் பெறாமல் 0-0 என்ற ஸ்கோர் அடிப்படையில் தான் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் செகண்ட் ஹாஃபில் என்ன இடம்பெறப் போகின்றது என்று சொல்லி, யார் கோல் அடிக்கப் போகிறார்கள், யார் அடுத்த சுற்றுக்கு முன்னேறப் போகிறார்கள் என்று பார்க்கலாம். நாங்கள் ஃபீஃபா உலகின் போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் FM 102.7. இந்த பொழுதில் நாங்கள் மோகேஜ் சொல்யூஷன்ஸ் தரும் தகவல்களை கட்டறியப் போகிறோம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்டகால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777
2: 7 நாட்களும் உற்சாகம் 102.7 ஈஸ்ட் FM.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: வல்முறை ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.
2: Dental Arts Clinic. தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். Wisdom Teeth Removal உட்பட சகலவிதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். Dental Arts Clinic, 3175